அன்புடையீர் வணக்கம். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் தமிழரசி தம்பதியரின் அன்பு மகன் இஷாந்த் அவர்கள் தம் 6ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் கல்வியில் சிறந்து விளங்கி நற்பேரும் பெருமையும் பெற்று பல்லாயிரத்தாண்டு நீரூறி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செந்தில்ராஜ், அம்மா தமிழரசி, பாட்டி செல்வியம்மா, சின்ன பாட்டி தேன்மொழி, விஜய் அரசகுமாரன், சித்தப்பா குமார், சித்தி திவ்யா, சித்தப்பா அசோக்குமார், சித்தி பொன்மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், மச்சான் கிருஷ்ணா நரேன், சகோதரர்கள் மௌனீஸ்வரன் மகதீஸ்வரன், தங்கை மகி, இதராகுட்டி செல்லம் அனிடன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில். உங்களை மீண்டும் சந்திப்பவர் கோவையிலிருந்து காட்சியிலே வரும் ஈட்டம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக எஸ் ராஜேஷ். இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலியில் ஒன்றான சவரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் காட்சியிலே வரும் ஈட்டம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு கோவை ராஜேஷ். இன்று நேர்தேர்வாக இன்று எனது பாடல்கள் நான் தொகுத்து வழங்குகிறேன். ஆனால் இந்த பாடல்களை தொகுத்து வழங்கிய நேயர் அவரை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு பிறந்தநாள் பாடல். இன்று இஷாந்த் என்ற நமது தவறி உறவு குழந்தைக்கு பிறந்த நாள். இன்று எனது 6வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது தவறி உறவு தீபா குமார் அவர்களின் உறவினர் அந்த குழந்தை சிறப்பாக மேலும் மேலும் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்காக ஒரு வாழ்த்து பாடல். அந்த பாடல் முடிந்த பின் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தாய்ப்பாசம் திரைப்படத்தில் சுசீலா பாடிய பாடலை அந்த குழந்தைக்காக முதலில் நமது சவரி வானொலி சார்பில் வழங்குகிறேன்.

நேர்களே, அற்புதமான ஒரு பாடல், பி சுசீலா பாடிய பாடல். குழந்தை இஷாந்துக்கு நமது சபரி வானொலி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சிறப்பான முறையில் அந்த குழந்தை மேலும் மேலும் சிறப்பாக வாழ சபரி வானொலி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது இன்றைய காட்சியினரே வரும் கீதம். இந்த நிகழ்ச்சியில் நேய தேர்வாக சென்னை அம்பத்தூர் அகிலா சகோதரி அவர்களின் பாடல்களை உங்களுக்காக வழங்க உள்ளேன். அகிலா சகோதரி அவர்கள் சிறப்பான முறையில் பாடல்களை வழங்கியிருக்கிறார். அந்த பாடல்களை தான் இன்று நான் உங்களுக்கு வழங்க உள்ளேன். இன்றைய பாடல்கள் எதை பற்றி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பு, பண்டைய காலத்தில் ஒரு காலத்தில் பார்த்தால் மகாபாரதமாக இருக்கலாம், ராமாயணமாக இருக்கலாம், ஏகப்பட்ட போர்கள் நடந்து கொண்டிருந்தது. இன்று கூட உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் அமெரிக்கா ஈரான் போர், எத்தனையோ போர்கள், எத்தனையோ உயிர்கள் அதற்கு பலியாகி கொண்டிருக்கிறது. நம்மில் ஆசம், இயக்கம், அறிவு போன்ற பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. கருணை போன்ற விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அவை அனைத்துமே நமக்கு வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய அடிப்படை என்ன என்றால் அன்பு. அந்த அன்பு என்று ஒன்று இருந்து விட்டால் போதும், உயிர்களை கொள்ளவோ உயிர்களுக்கு தாக்கம் செய்யவோ நம்மால் முடியாது. அத்தகைய அன்பு என்ற சொல் பாடலின் துவக்கத்தில் வருவதாக பாடல்களை தொகுத்திருக்கிறார் அகிலா சகோதரி, சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர். சிறப்பான முறையில் அவரின் பாடல்களை தான் இன்று உங்களுக்காக நான் தொகுத்து வழங்க உள்ளேன் அவர் சார்பில். அந்த வகையில் முதலில் ஒரு பக்தி பாடல். அவரின் தொகுப்பில் வரும் இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்? கேள்வி நான் மீண்டும் கூறுகிறேன், இந்த முதலில் வரும் பக்தி பாடல் ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்? இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் பதிவிடுங்கள் நேயர்களே. பாடலை கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

நேயர்களை ஒழித்த அந்த சிறப்பான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரர் ரஜினிகாந்த் அவர்கள் 1வது திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தான் மலிஷா வாசுதேவன் பாடிய அந்த பாடல். சரியான விடையை சிறப்பான முறையில் நமது தேன்மொழி சகோதரி, தென்காசி மாவட்டம் சோழச்சேரியை சேர்ந்த தேன்மொழி சகோதரி சிறப்பான முறையில் விடையளித்திருக்கிறார். பாடலுக்கு சிறப்பான முறையில் இவ விளக்கம் அற்புதமாக விளக்கத்தை அளித்திருக்கிறார் மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா அவர்கள். அவ் இருவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையில் அவர்களின் வாழ்த்துக்களுக்கும் பதிலுக்கும் எனது மனம் கனிந்த பாராட்டுகள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயரசுகுமார் அவர்களும், தேன்மொழி சகோதரி அவர்களும், ஆலங்குளத்திலிருந்து செல்வி என்ற புதிய சகோதரி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம் நமது சபரி வானொலி சார்பாக. பின்பு மெய்ச்சேரி அறிவழகன் மங்கை இணைந்திருக்கிறார். மற்றும் நமது நிலையை கீதனேசன் சார் அவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு உறுதுணையாக நமது ராமாபுரம் அனிஷா சகோதரி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடரலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், பாடலை கேட்பதற்கு முன்பு, இந்த உலகில் அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நாம் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தும் பொழுதுதான் மற்றவர்கள் நிச்சயமாக நம்மிடமும் அதை செலுத்துவார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் மற்றவர்களிடம் அன்பை செலுத்த தயங்குகிறோம். ஆனால் மற்றவர்கள் மட்டும் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த நினைப்பில் தான் பிரச்சனைகள் நிலவுகிறது. ஆகையினால் நாம் மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்க்கலாம், பாடலை கேட்கலாம். தெய்வ பிறவி என்ற திரைப்படத்தில் ஸ்ரீ ஜெயராமன் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடிய ஒரு பாடல். ஸ்ரீ ஜெயராமன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பொருத்தமான குரலாக TMS வருவதற்கு முன்பு பேசப்பட்டவர். பல திரைப்பட பாடல்களை சிறப்பாக கொடுத்தவர். அவர் இந்த படத்தில் எஸ் ஜானகி அவர்களின் ஹம்மிங்கோடு இந்த பாடலை பகிர்கிறார். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. இந்த திரைப்படம் தெய்வ பிறவி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி அவர்கள் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பத்மினியின் சகோதரராக மற்றொரு திரைப்பட நடிகர், பிரபலமான ஒரு கதாநாயகன், அவர் இந்த திரைப்படத்தில் பத்மினியின் சகோதரராக நடித்திருக்கிறார். அவர் யார்? தெய்வ பிறவி திரைப்படத்தில் நடிகை பத்மினியின் சகோதரராக தோன்றி நடித்த அந்த நடிகரின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களை. இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, அற்புதமான ஒரு பாடல். இப்பொழுது நமது நிகழ்ச்சியோடு ரெட்டியார்பேட்டையைச் சேர்ந்த தீபா குமார் அவர்களும் ஆரணி பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் இந்த பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்டிருந்த கேள்வி, தெய்வப்பிறவி திரைப்படத்தில் பத்மினி அவர்களின் சகோதரராக நடிக்கும் அந்த நடிகரின் பெயரை கேட்டிருந்தேன். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களும், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி அவர்களும், கோவை சரவணப்பேட்டி காயத்ரி அவர்களும் சரியான விடையை அளித்திருக்கிறார்கள். எஸ் எஸ் ராஜேந்திரன் என்று அழைக்கப்படும் எஸ் எஸ் ஆர் அவர்கள் தான் மிக சிறப்பாக தனது நடிப்பை வெளிக்காட்டியிருப்பார். இவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசனின் கவி திறமைக்கு சான்றுதலாக அமைந்த மற்றொரு பாடல். இந்த பாடலில் அற்புதமாக மே மே என்று அனைத்து வரிகளும் முடியும் வண்ணம் சிறப்பாக எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய ஒரு பாடல். பாடலை கேட்பதற்கு முன்பு, அன்பு என்பது நாம் மற்றவர்களிடம் செலுத்த வேண்டும் என்று கூறினேன். அது எப்படி என்றால், நமக்கு பிறர் மீது அன்பு இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை நாம் கடுமையான சொற்களினால் காயப்படுத்திவிட்டு நாம் எத்தனை காலங்களாக ஆனாலும் சரி, அந்த காயங்கள் ஆறாது. பின்பு நாம் பலமுறை அவர்களிடம் அன்றாட வேண்டியிருக்கிறது. எதற்காக கடும் சொற்களை மற்றவர்கள் மீது கூற வேண்டும்? ஒருவரை காயப்படுத்தலாம், கத்தியினாலும் ஆயுதங்களை எடுத்து காயப்படுத்தினால் கூட ஆறிவிடும். ஆனால் கடும் சொற்களினால் காயப்படுத்திவிட்டால் அதை நம்மால் போக்க முடியாது. ஆகையினால் அத்தகைய கடும் சொற்களை நாம் சிறு வயதிலிருந்தே தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பிறரை பார்த்து எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு அன்பு என்பதாகும். அன்பு இருந்துவிட்டால் யார் மீதும் நமக்கு கடும் சொற்கள் வராது, யாரை பார்த்தும் பழிவாங்கும் எண்ணம் வராது. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. இந்த பாடல் இடம்பெற்ற அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்களும் முத்துராமன் அவர்களும் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் கேள்வி என்னவென்றால், நடிகர் சிவாஜி கணேசனிடம் இந்த திரைப்படத்தில் ஒருவர் அதாவது பணியாளராக அவருடன் முதலில் இருந்து இந்த திரைப்படத்தின் இறுதி வரை அவருடன் இருப்பார். அந்த குணச்சித்திர நடிகர் யார்? இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா, முத்துராமன், ஜெயலலிதா ஆகியவர்கள் நடித்திருப்பார்கள், நமக்கு தெரியும். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களோடு குணச்சித்திர ரோலில் அவரின் நண்பராக கடைசி வரை, அதாவது நண்பர் என்று கூறினால் இந்த திரைப்படத்தில் அவரிடம் பணிபுரிபவராக இருப்பார். அவர் யார்? அந்த நடிகரின் பெயரை பதிவிடுங்கள். நீர்களை பாடலை கேட்கலாம்.

பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய ஒரு இனிமையான பாடல். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் இனிமையான கவிதை. மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் அமைந்த ஒரு சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நண்பராக முத்துராமன் நடித்திருப்பார், ஜெயலலிதா மஞ்சுளா ஆகியவர்கள் நடித்திருப்பார்கள். ஆனால் சிவாஜி கணேசனோடு முத்துராமனுக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஆனால் கடைசி வரை சிவாஜி கணேசன் மரணிக்கும் வரை அவருடன் உறுதுணையாக அவரிடம் ஒருவர் பணியாற்றுவார், ஒரு குணச்சித்திர நடிகர். அவர் யார்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை இன்னும் வரவில்லை, அதனால் அடுத்த கேள்விக்கும் நாம் செல்லலாம். அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாளை நமதே. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் ஒரு விதமாக ஒரு குடும்பத்தினர் பிரிந்து சென்ற பின் அவர்கள் இந்த பாடல் மூலமாக ஒன்றிணைவதாக அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அது சற்று நையாண்டி செய்யப்பட்டு கூட இருந்தது என்று கூறலாம். அடுத்து வந்த பல படங்களில் இந்த பாடலில் ஒரு காட்சி படமாக்கப்பட்டு அது சில நேரங்களில் நையாண்டியாக நகைச்சுவையாகவும் பேசப்பட்டது. அப்படி ஒரு மிக பிரபலமான ஒரு பாடல். டி எம் சௌந்தரராஜன் எஸ் பி பாலசுப்ரமணியன் இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு பாடல் அன்பு மலர்களே இந்த பாடல். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த நாளை நமதே திரைப்படம் பக்கத்திலகம் எம்ஜிஆரும் லதாவும் இணைந்து நடித்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு ஹிந்தி திரைப்படம், மிக பிரபலமான ஒரு ஹிந்தி திரைப்படத்தின் தழுவல். அந்த ஹிந்தி திரைப்படம் மிக பிரபலமானது, அதனால் தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நீங்களே. இந்த நாளை நமதே திரைப்படம் ஒரு ஹிந்தி திரைப்படத்தின் தழுவல், அந்த ஹிந்தி திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம் பாடலை. அதற்கு முன்பதாக நமது பழைய கேள்வி இருக்கிறது, அவன்தான் மனிதன் பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்வி, அந்த கேள்விக்கான விடையையும் நீங்கள் அளிக்கலாம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதாவது கடும் சொற்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா, அந்த மாதிரியான விஷயங்களை நாம் சிறு வயதிலிருந்தே பழக வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் நட்போடு பழக வேண்டும். சிறிய வயதில் கூட ஒருவன் தவறு செய்துவிட்டால் அவனை மன்னிக்கும் பண்பு நமக்கு வர வேண்டும். நாம் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை பார்க்கிறோம், ஆனால் அவர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நாம் பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனிடமும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். நீங்கள் அவர்களிடம் உள்ள நிறைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் குறைகள் மறையும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களிடம் இருக்கும் குறைகளை பற்றி பேசுகிறோம். இதன் காரணமாக அவர்களிடம் இருக்கும் குறைகள் அதிகரிக்க செய்கிறது. ஆகை நாம் தயவு செய்து நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால், மற்றவர்களிடம் இருக்கும் குறையை பார்க்க கூடாது. அதற்கு முக்கியமாக நம்மிடம் இருக்க வேண்டியது அவர்கள் மீது நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அந்த நம்பிக்கை வேண்டும் என்றால் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிருந்தால் யாரின் குறையும் நம் கண்களுக்கு தெரியாது. அன்னை தெரசா போல, அன்னை தெரசாவின் முகத்தில் எச்சிலை உமிழ்ந்தவர்கள் உண்டு, ஆனால் அவர்கள் கோபப்படவில்லை, வருத்தப்படவில்லை. அதனால் தான் இன்றும் அவர்கள் ஒரு தாயாக நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம், நாளை நமதே திரைப்பட பாடலை.

ஒரு முக்கியமான விஷயம், நான் இதற்கு முன்பு கேட்ட அவன்தான் மனிதன் திரைப்படத்துக்கான பதில் வந்துவிட்டது. யாரிடம் இருந்து பதில் வருமோ அவரிடம் இருந்து பதில் வந்துவிட்டது. ஏனென்றால் அவர்தான் கேள்விகளை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் பதிலை கூறுவதற்கு ஒரு தனித்தன்மை வேண்டும். அதை நமது சபரி வானொலியில் அதிகமான முறையில் பதில் அளிப்பவர் நமது மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்கள்தான். அவர்கள் அதற்கு சரியான பதில் அளித்திருக்கிறார். மேஜர் சுந்தரராஜன் என்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பதாக கோவில் பெட்டியில் இருந்து கவிதா என்ற சகோதரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அந்த சகோதரியையும் வரவேற்று இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம்.

0: அற்புதமான அந்த பாடல். அதற்கு முன்பதாக இந்த பாடல் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பாடலில் ஒரு ஹிந்தி பாடத்தின் தழுவல் என்று மதுரை மாட்டுக்காவணி அழகர் அண்ணா அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழகிரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்களும், கோவை சரவணப்பட்டி காயத்ரி ஆகியோர்கள் சரியான விடையை பிடித்திருக்கிறார்கள். யாதோங்கி பாராத் என்ற திரைப்படம் மிகவும் பிரபலமான ஒரு ஹிந்தி திரைப்படம். இந்த திரைப்படம் தான் தமிழாக்கம் செய்யப்பட்டது. நாளை நனவி என்ற பெயரில் சிறப்பான முறையில் இந்த படம் தமிழிலும் சிறந்த வெற்றி பெற்ற ஒரு மக்கள் தரகத்தின் படம். சிறப்பான விடையளித்த இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நிகழ்ச்சியை நாம் தொடர்வதற்கு முன்பதாக ஒரு வாழ்த்து மடல் கேட்டுவிட்டு நிகழ்ச்சியில் தொடரலாம்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் தமிழரசி தம்பதியரின் அன்பு மகன் இஷாந்த் அவர்கள் தம் 6ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் கல்வியில் சிறந்து விளங்கி நற்பேரும் பெருமையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூறி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செந்தில்ராஜ், அம்மா தமிழரசி, பாட்டி செல்வியம்மா, சின்ன பாட்டி தேன்மொழி, விஜய் அரசகுமாரன், சித்தப்பா குமார், சித்தி திவ்யா, சித்தப்பா அசோக்குமார், சித்தி பொன்மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், மச்சான் கிருஷ்ணா நரேன், சகோதரர்கள் மௌனீஸ்வரன் மகதீஸ்வரன், தங்கை மகி, விதுராகுட்டி, செல்லம் அனிடர் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

நேயர்களே, ஒரு வாழ்த்து மடலை கேட்டோம் அல்லவா? சிறப்பான முறையில் அந்த குழந்தைக்கு மீண்டும் ஒரு முறை நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை நாம் பார்க்கவில்லை. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்கள் மற்றும் சேலம் மைச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், ஆரணி பிரகாஷ் அவர்கள் மற்றும் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜய் அரசுகுமார், அதே மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி மற்றும் ஆலங்குளத்தைச் சேர்ந்த செல்வி சகோதரி, கோயில்பெட்டி கவிதா சகோதரி, ரெட்டியார்பெட்டி தீபா குமார் அவர்கள் மற்றும் கோவை சரவணம்பட்டி காயத்ரி ஆகியோர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள். மற்றும் நமது நிலைய இயக்குநர் கீதனேசன் சார் அவர்களும் இணைந்திருக்கிறார். இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு நன்றியை என்னோடு இணைந்த இந்த நிகழ்ச்சி தொகுப்புக்கு உதவிகரமாக இருக்கும் நமது ராமாபுரம் அனிஷா சகோதரிக்கு அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த பாடல் தொகுப்பை நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பாடல்கள் அனைத்தும் அகிலா ஸ்ரீதர் அம்பத்தூரை சேர்ந்த அகிலா சகோதரி அவர்களின் பாடல்கள் தான். அவர்கள் தற்பொழுது பதிவு போட முடியாத ஒரு சிறிய வேலையில் இருப்பதால் தான் அவர்கள் பதிவு போடவில்லை. அவர்கள் சார்பிலும் நான் பதிவு போடும் நமது நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதற்கு முன்பதாக இந்த திரைப்படம் நாளை நமது விடையில் தெரிந்துவிட்டது, யாதோங்கி பாராட் என்று விடையளித்த மூவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடலுக்கு நாம் செல்வதற்கு முன்பு ஓரிரு வார்த்தைகள். அன்பு என்பது வாழ்க்கையில் நாம் சுயநலம் இல்லாமல் கொடுக்க வேண்டியது. ஒருவரிடம் நாம் அன்பை எதிர்பார்க்கும் பொழுது நாம் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன். ஆனால் அவர்கள் நம்மிடம் அன்பு செலுத்தினால் தான் நாம் அன்பு கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு இருக்கக்கூடாது. அது மிகவும் தவறான ஒன்று. ஏனென்றால் அன்பு என்பது பிறர் இடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் வருவதுதான். அன்பு இருக்கும் ஒருவன் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் நமக்கு என்ன செய்கிறான், அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் தெய்வத்தின் ஒரு குணம். நம் ஒவ்வொருவரின் மனதிலும் விலங்குகளின் குணமும் தெய்வத்தின் குணமும் இருக்கிறது. பல நேரங்களில் நாம் விலங்காக மாறிவிடுகிறோம். பல நேரங்களில் நாம் தெய்வமாக கூட மாறலாம். தெய்வமாக மாற வேண்டும் என்றால் நம் மனதில் அன்பு ஓங்க வேண்டும். விலங்காக மாறும் பொழுது கோபம் ஏற்படுகிறது. சில பேருக்கு பார்க்கலாம், கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் கோபம் என்பதே தவறான ஒரு குணம் தானே. அது வரும் பொழுது அதில் எங்கிருந்து குணம் வருகிறது? கோபம் வரும் பொழுது நாம் யாரிடம் அன்பாக இப்பொழுது நாம் அடுத்த பாடலை கேட்கலாம். சுடரும் சூறாவளியும் ஒரு அற்புதமான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடலை இன்று நான் உங்களுக்காக வழங்க உள்ளேன். இந்த திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார். முத்துராமன் அவரின் மகனாக நடித்திருப்பார். கேவி சுடரும் சூறாவளியும் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களின் மகளாகவும் முத்துராமன் அவர்களின் சகோதரியாகவும் நடிக்கும் அந்த நடிகையின் பெயர் என்ன? சுடரும் சூறாவளியின் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களின் மகளாகவும் முத்துராமனின் சகோதரியாகவும் நடிக்கும் அந்த நடிகையின் பெயர் என்ன? பதிவிடுங்கள் என்றே. அதற்கு முன்பதாக கோவையில் இருந்து பத்மா அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்து பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் அடுத்த பாடலை கேட்கலாம்.

அந்த அருமையான பாடல். தொடரும் சூறாவளியும் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய ஒரு பாடல். இந்த பாடலில் ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்டிருந்தேன். இந்த படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களின் மகளாகவும் முத்துராமன் அவர்களின் தங்கையாகவும் நடித்த நடிகை யார் என்று. இதே பாடலை இந்த படத்தில் அண்ணனும் தங்கையுமாக முத்துராமனும் அவர் சகோதரி பாடுவதாகவும் அமைத்திருக்கும். அந்த பாடலை இணையத்தில் பார்த்து நீங்கள் விடையை அளிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, ஏனென்றால் பல்தரப்பட்ட விடைகள் வந்திருக்கிறது. ஆகையினால் இதே பாடலை இதே படத்தில் அண்ணனும் தங்கையும் பாடுவதாக இருக்கிறது. அந்த பாடலை பார்த்துவிட்டு அதற்கான விடையை அளிக்கலாம். ஒருவர் இப்போது சரியான விடை அளித்திருக்கிறார், ஆனால் அது என்ன என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பாடலை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் அன்பை வா திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய ஒரு பாடல். இந்த திரைப்படம் மிக சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டது. ஏவிஎம் நிறுவனத்தின் திரைப்படம், மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து ஏவிஎம் நிறுவனம் சில படங்கள், அதாவது ஒரே படம் தான் எடுத்திருக்கிறது, அந்த படமாகும். எனது கேள்வி, அன்பேவா திரைப்படத்தின் இயக்குனர் யார்? அன்பேவா திரைப்படத்தின் இயக்குனர் யார்? இந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் யார்? இந்த கேள்வியை பதிவிடுங்கள் நேர்களே. சுடரும் சூறாவளியும் திரைப்படத்தில் இந்த பாடல் குழந்தையாக இருவர்களை வைத்துக் கொண்டு ஜெமினி கணேசன் பாடுவதாக அமைந்திருக்கும். அதனால் இந்த குழந்தை நட்சத்திரத்தை நான் கேட்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, நான் கேட்பது இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது ஜெமினி கணேசனின் மகளாகவும் முத்துராமனின் தங்கையாகவும் நடிக்கும் அந்த நடிகை யார்? உண்மையாக கூற வேண்டும் என்றால் அவர் இந்த திரைப்படத்தின் கதாநாயகி அவர் யார்? இதுதான் கேள்வி. இப்பொழுது நாம் இந்த அன்பினவர் திரைப்படத்தின் கேள்வி ஒன்று இருக்கிறது, இயக்குனர் யார் என்று. இரண்டு கேள்விகளுக்கும் பதிலளிப்பீர்களே. அதற்கு முன்பதாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அன்பு என்பது பலதரப்பட்டவரிடம் செலுத்தும் பொழுது அது பலவிப்பாக இருக்கும். சகோதர பாசம், இன்றெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குழந்தைகள் தான் இருக்கிறது. ஆகையினால் அந்த குழந்தைகளுக்கு அண்ணனிடம் தங்கை எப்படி பழக வேண்டும், தங்கையிடம் அண்ணன் எப்படி பழக வேண்டும் என்பது கூட பல குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. இதன் காரணமாகவே தேவையற்ற ஒரு வன்முறைகள், தேவையற்ற ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி செல்கிறோம், ஸ்கூல் செல்கிறோம், முன்பெல்லாம் கல்லூரிக்கு பெண்ணை அனுப்பும் பொழுது பயந்து கொண்டே செல்லக்கூடிய காலம். ஆனால் இப்பொழுது பள்ளிக்கு குழந்தையை அனுப்பினாலே பயப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இதற்கு என்ன காரணம்? ஆண் குழந்தைகள் மனதில் அன்பை விதைக்காததன் காரணம்தான். நம்மிடம் அருகே இருப்பது நம் சகோதரியோ என்று உணர்வு கூட இல்லாமல், அது ஒரு பெண் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தவறான நடத்தைக்கு ஏற்படுத்தப்படுகிறது ஆண்களின் உள்ளம், ஆண் குழந்தைகளின் உள்ளம். இதற்கு எல்லாம் என்ன காரணம்? அன்பு என்ற ஒன்றுதான். அன்பு இருந்தால் உன் சகோதரியிடம் மட்டும் நீ அன்பை செலுத்த வேண்டாம், யாரை பார்த்தாலும் உன் மனம் அன்பாக பார்க்கக்கூடும் ஒரு எண்ணம் தோன்றும். பிறரை சித்திரவதை செய்யவோ, நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நான் கூறுகிறேன். நேற்று நமக்கு திருநெல்வேலியில் கீரானல்லூர் வீரவநல்லூர் என்ற ஏரியாவில் ஒரு சம்பவம். இங்கு நிறைய திருநெல்வேலி மாவட்டத்தின் அருகே இருக்கும் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒருவரை வண்டியில் அவரின் தலையை வெட்டி, நான் சொல்லும் பொழுது மிக கடுமையாக இருக்கும், ஒருவரின் தலையை வெட்டி ரோட்டில் வைத்துவிட்டு அவரின் பச்சை குழந்தை 5 வயது குழந்தையின் தலையையும் வெட்டியிருக்கிறார்கள். இது பட்டப்பகலில் நடந்த ஒரு சம்பவம். இது மிக வேதனை அளிக்கிறது. அன்பில்லாத அரக்கர்கள் செய்யும் செயல் நாம் பார்த்திருக்கிறோம் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும். அரக்கர்கள், அசுரர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை மனிதர்களாக இருப்பவர்கள் செய்கிறோம். அவர்கள் தவறு செய்திருக்கட்டும், இறந்தவன் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நாம் அந்த வழக்குக்குள் செல்ல வேண்டாம். ஆனால் ஒரு ஜீவனை துடிக்க துடிக்க தலையை வெட்டி கொள்வது எந்த வகையில் நியாயமாகிறது? இதற்கு என்ன காரணம்? அன்பில்லை. நாம் நமக்கு பிடிக்காத ஒருவனை ஒரு நிமிடத்தில் கொன்று விடுகிறோம். போதும், இனிமேல் அவன் வரமாட்டான், கொன்று விடலாம் என்ற எண்ணம் தான் மேலோங்குகிறதே தவிர, ஒருவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற எண்ணம் நம்மிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அன்பு. அந்த அன்பைத்தான் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஒவ்வொருவிடமும் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பாடலை கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: வானொலியான நம்முடைய தவறி வானொலியில் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் கோவையில் இருந்த ராஜேஷ், சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகிலா சைதர் சகோதரி அவர்களின் பாடல்கள் தான் இந்த உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பதாக நான் கேள்விகள் கேட்டிருந்தேன். சுடரம் சூறாவளியம் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களின் புதல்வியாகவும் முத்துராமன் அவர்களின் சகோதரியாகவும் நடித்த நடிகை யார் என்று மிக சிறப்பான முறையில் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் ஜெயா குகன்நாதன் என்று தெரிவித்திருக்கிறார். அதற்கான விடையை டைரக்டர் குகன்நாதன் அவர்களின் மனைவிதான் ஜெயா அவர்கள். சிறப்பான முறையில் அவர் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்வி குறித்த முழுமையான விவரங்களை அளிக்கிறார். ஆகையினால் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். மற்றும் நமது தேன்மொழி சகோதரி கோவை சிரவணப்பட்டி காயத்ரி ஆகியோர்களும் ஜெயா என்று சரியான விடை அளித்திருக்கிறார்கள். அந்த திரைப்படத்தில் முத்துராமன் அவர்களுக்கு ஜோடியாகத்தான் வெண்ணிராணி நிர்மலா அவர்கள் நடித்திருப்பார். முத்துராமன் ஜெயா இருவர்களும் ஜெமினி கணேசன் அவர்களின் மகனாகவும் மகளாகவும் நடித்திருப்பார்கள். இதுதான் விடை. சரியான விடை அளித்த நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அன்பேவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்று கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை ஈசி திருலோகச்சந்தர். ஏவிஎம் தயாரிப்பில் வெளியான முதல் ஆரம்ப கால அந்த 60-70 திரைப்படங்கள், குறிப்பாக அதே கண்கள், தெய்வமகன் போன்ற பல படங்களை எடுத்தவர் ஏசி திருலோகச்சந்தர் தான். சரியான விடையை மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களும் நமது தென்காசி மாவட்டம் சோழச்சேரியை சேர்ந்த விஜயசுகுமார் அவர்களும் தேன்மொழி சகோதரி அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விடையை சிறப்பான முறையில் நமது நேயர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு திரைப்பட பாடல் அமுதா என்ற திரைப்படத்தில் டி எம் மோகராஜன் பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை அடுத்த பாடலாக நாம் வழங்க உள்ளோம். இதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த அந்த நடிகை யார்? அமுதா திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகையின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களே. அதற்கு முன்பதாக உங்களிடம் ஒரு விஷயங்களை விளக்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பெட்ரோல் விலை அதிகரிக்கிறது, சிலிண்டர் விலை அதிகரிக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? எதுவும் தெரியாது. நம் அண்டை நாடு நமக்கு எண்ணெய் தரவில்லை, இதன் காரணமாக நம்மால் பெட்ரோல் வாங்க முடியவில்லை, சிலிண்டர் விலை ஏறி போயிடுச்சு, அப்படிங்கிற விஷயங்களை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இது அனைத்துக்கும் முக்கியமாக பல உயிர்கள் பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியுமா? குறிப்பிட்ட சிலரின் ஒரு மண் மீது இருக்கும் ஒரு அதிகாரம், அதிகார போட்டி, ஈகோ என்று கூறுவார்கள். இதன் காரணமாக அமெரிக்கா, ஈரான் என்ற இரு நாடுகள் ஒன்றை ஒன்று ஏவுகணைகளால் தாக்கிக் கொள்கிறது. ஆனால் நம் அன்றாட செய்தி அறிக்கையில் கேட்பது என்ன? அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது, ஈரான் அமெரிக்காவை தாக்குகிறது என்று. ஆனால் நமக்கு தெரியாத மற்றொன்று இருக்கிறது. ஒவ்வொரு நாள் தாக்குதலிலும் பல உயிர்கள், குடும்பத்தில் இந்த உயிரை பலிகொடுத்து விட்டால் அந்த குடும்பத்தால் தாங்க முடியுமா? நம் வீட்டில் இயற்கையாக ஒருவர் பல ஆண்டுகள் வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்தாலே அவரின் இழப்பை நம்மால் தாங்க முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது இந்த போர்க்களத்தில் எத்தனை உயிர்கள் பலிக்கப்படுகிறது? எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ தாய் தந்தையர், இத்தனை உயிர்களும் இழப்பதற்கு என்ன காரணம்? ஒருவன் மனதில் அன்பு இருந்து விட்டால் தேவையில்லை. உன்னிடம் ஏவுகணைகள் இருக்கலாம், உன்னிடம் ஆயுதங்கள் இருக்கலாம், அதை கொண்டு பலரை தாக்கி பலரை கொன்று குவிப்பதனால் என்ன நடக்கிறது? சாம்ராட் அசோகர் கதையில் நாம் பார்த்திருக்கிறோம். கலிங்கத்து போரில் பலரை வெற்றி கொண்டவன், பல உயிர்களை பலி கொடுத்தவன். ஒரு நாள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு தாயிடம், தண்ணீர் கேட்ட தாயிடம் தண்ணீரை கொடுக்கிறான். அந்த தாய் அந்த தண்ணீரை தூக்கி எறிந்து விட்டு, உன் கையில் தண்ணீர் வாங்கி அருந்த கூட எனக்கு மனமில்லை என்று கூறுகிறான். அதன் காரணமாகவே சாம்ராட் அசோகன் போர் நடத்தக்கூடாது என்ற நிலையை அடைந்ததை கூறுவார்கள். அத்தகைய உயிர்களை கொன்று குவிக்கும் இந்த ஒரு காலத்தில் அன்பு என்று ஒன்று இருந்துவிட்டால் போதும், நாம் எதையுமே செய்ய வேண்டாம். அடுத்தவரை எப்படி வசப்படுத்துவது? அன்பால் முடியும். அதை விட்டு ஆயுதங்களை எடுத்து கத்தியை வைத்து, நான் இப்போ ஒரு சம்பவத்தை தெரிவித்திருந்தேன், வீரகன் சம்பவம். அதற்கு கூட சகோதரிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். கேட்கும் பொழுது, செய்திகள் கேட்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. அந்த தலைவனை இழந்து தவிக்கும் அந்த தலைவிக்கு யார் ஆறுதல் கூறுவார்கள்? அன்பு என்று ஒன்று இருந்துவிட்டால் இந்த வன்முறை சம்பவங்கள் நிகழாதல்லவா? அதனால் அன்பை நாம் செலுத்தலாம். இப்பொழுது பாடலை கேட்கலாம். பாடலை கேட்பதற்கு முன்பு இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அந்த குழந்தைக்கான ஒரு வாழ்த்து மடலை கேட்டுவிட்டு பாடலை கேட்கலாம். அமுதா திரைப்படத்தின் கதாநாயகியின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களே.
1: அன்புடையே வணக்கம். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் தமிழரசி தம்பதியரின் அன்பு மகன் இஷாந்த் அவர்கள் தம் 6ஆம் ஆண்டு பிறந்த

நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் கல்வியில் சிறந்து விளங்கி நற்பேரும் பெருமையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூறி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செந்தில்ராஜ், அம்மா தமிழரசி, பாட்டி செல்வி அம்மா, சின்ன பாட்டி தேன்மொழி, விஜய் அரசகுமாரன், சித்தப்பா குமார், சித்தி திவ்யா, சித்தப்பா அசோக்குமார், சித்தி பொன்மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், மச்சான் கிருஷ்ணா நரேன், சகோதரர்கள் மௌனீஸ்வரன் மகதீஸ்வரன், தங்கை மகி, இதுராகுட்டி செல்லம், அனிடன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அல்லவா? அதற்கு முன்பதாக ஒன்று, நான் கேட்ட கேள்விக்கு ஏசி திருலோகச்சந்திர என்ற விரியையும், அதற்கு முன்பு கேட்ட கேள்விக்கு ஜெயா என்ற விரியையும் தொலைபேசி மூலம் பகிர்ந்து கும்பகோணம் கணத்தி நகரில் மனோகரண்ணா அவர்களும் சரியான விடை அளித்திருக்கிறார். தனிப்பக்கத்தில் மனோகரண்ணா அவர்களும் கோவையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தோழீஸ்வரி ஆகியவர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மனவரன் அவர்களும் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவசர

பாடல் அமுதா திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிற நம்ம சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலஸ்ரீ தத்தபதிரி அவர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளலாம். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது அமுதா திரைப்படத்தின் கதாநாயகி யார் என்று. சரியான விடை, விஜயகுமாரி என்ற சரியான விடையை மதுரை மாட்டுக்காவணி அழகர் அண்ணா அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி அவர்களும், மற்றும் சேலம் மெய்ச்சேரி அறிவழகன் மகள் சகோதரர் ஆகியோர்களும் தெரிவித்திருந்தனர். இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாலும் சரியாக விடையளிக்கும் நமது தவறி வானொலியின் உறவுகள் சிறப்பானவர்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு கேள்வியை கேட்பதுதான் மிக கடினமான ஒன்று. சிறந்த நேயர்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்தில் ஒரு திருக்குறள், அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு திருக்குறளோம் ஒரு பாடல். கேள்வியை நான் கூறுகிறேன் விளக்கமாக. திரைப்படத்தில் ஒரு பாரதிதாசனின் பாடல் இருக்கிறது, பாரதியடா பாடின் ஒரு பாடலில் இந்த பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் இருக்கிறது. அந்த பாடல் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற ஒரு பாடல். நாம் ஒளிபரப்பக்கூடிய பாடல் அது அல்ல, இது கே ஜே ஏசுதாஸ் பாடிய ஒரு அன்புடைய அமை திருக்குறளை சம்பந்தப்படுத்திய ஒரு பாடல். இதே பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் டி என் சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடிய ஒரு பாரதிதாசனின் பாடல், புதியதோர் உலகம் செய்வோம் என்ற ஒரு பாடம் ஒரு பாடல் இருக்கிறது. இதே பாடலை வேறு ஒரு மக்கள் திரகம், எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த ஒரு திரைப்படத்துக்காக டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாட இதே பாடல் பதிவு செய்யப்பட்டு வேறு ஒரு படத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? நான் மீண்டும் கூறுகிறேன், பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. இதே பாடலை வேறு ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தில் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன திரைப்படம்? இப்பொழுது இதுதான் கேள்வி. அந்த படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேர்களில். நாம் இப்பொழுது அடுத்ததாக கேட்டிருக்கும் பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு இந்த திரைப்படத்தில் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அன்பு என்ற ஒன்றை பற்றி தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை சிறப்பான முறையில் இந்த திரைப்படத்திலும் திரைக்கைதிகள் அவர்களை தண்டிக்கிறோம். பல நேரங்களில் இவர்களுக்கு இவ்வளவு தண்டனை என்று வழங்குகிறோம். ஆனால் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பின் அவர்களை இந்த உலகம் என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று நிராகரிக்கிறது. அவர்கள் மீண்டும் மீண்டும் மறுப்பெயர் இறங்குகிறார்கள். முன்பு செய்த குற்றத்தை விட அதிகமாக குற்றங்களை செய்கிறார்கள். அதற்காகத்தான் சிறையிலேயே அவர்களுக்கு இப்பொழுது பள்ளி பாடங்கள் கூட போதிக்கப்படுகிறது. சிறையில் இருக்கும் பல கைதிகளை தனது சொந்தமாக அழைத்து வந்து அவர்களை திருத்துவதாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். அதுதான் உண்மை. ஒருவனை திருத்தி விட வேண்டும். அவன் தவறு செய்து விட்டால், அவனை திருத்தி விட்டால் மீண்டும் வன்முறைகளும் தவறான சம்பவங்களும் நடக்காது. தண்டிப்பது என்பதை காட்டிலும், தண்டனை கொடுப்பதை காட்டிலும் அவனை திருப்பி விட்டும் அவன் வாழ்வில் நிச்சயமாக சிறப்பான முறையில் இருப்பான். அதற்கெல்லாம் காரணம் அன்பு. அன்பு என்பதை போதித்து விட்டால் போதும், நிச்சயமாக தவறு செய்ய தோன்றாது. தவறு செய்பவனும் நிச்சயமாக திருப்பி விடுவான் என்பதை உணர்த்தும் வண்ணம்தான் இந்த திரைப்படம் இருக்கும். இப்போது நாம் இந்த பாடலை கேட்கலாம். ஜெயஸ்தாஸ் பாடிய பல்லாண்டு வாழ்க திரைப்பட பாடல்.

வரை தன்னை காணலா, அந்த கருணையிலே கடவுளையும் காணலா, கடவுளிலே கருணை தன்னை காணலா, அந்த கருணையிலே

ஹிட் அந்த பாடல், அல்லாண்டு பாடிய திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். நான் இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இது திரைப்படத்தில் பாரதிதாசனின் பாடல் ஒன்று இருக்கிறது, புதியதோர் உலகம் செய்வோம் என்ற ஒரு பாடல். இந்த பாடலை மற்றொரு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த ஒரு திரைப்படத்தில் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார். அது என்ன திரைப்படம் என்று, இதற்கு சரியான விடை சந்திரோதயம் என்ற திரைப்படம். சந்திரோதயம் திரைப்படத்தில் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற ஒரு பாடல். இதற்கு சரியான முறையில் நமது தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சூழச்சேரி விஜயகுமார் அவர்களும், நேர்மொழி சகோதரி அவர்களும், தொலைபேசி மூலமாக கும்பகோணம் கணத்தி நகரின் மனோகரன் அவர்களும் சரியான விடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் நன்றியையும். சிறப்பான முறையில் இப்பொழுது நான் கேட்க இருக்கும் ஒரு கேள்வி சற்று என்னை பொறுத்தவரை கடினமான கேள்வி. இதற்கு விடை எங்கிருந்து வர வேண்டுமோ அங்கிருந்து மட்டும்தான் விடை வரும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நமது சபரி வானொலியில் விடை கூறுவதற்கென்றே சிலர் இருக்கிறார்கள். அதில் சிறப்பான ஒருவரிடம் இருந்து சரியான விடை வரலாம். அப்படி ஒரு கேள்விதான் இப்பொழுது நான் கேட்க போகிறேன். அதாவது, ஆளுக்கு ஒரு வீடு இந்த திரைப்படம் ஒரு 1960 காலகட்டங்களில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய ஒரு பாடலை தான் இப்பொழுது நாம் அடுத்து கேட்க போகிறோம். கேள்வி என்னவென்றால், இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் யார்? இந்த பாடல் காட்சி அவருக்கு தான். இவர் மிக குறைந்த அளவு படங்களை நடித்திருக்கிறார். இவர் வேற்று மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு நடிகர். அவரின் பெயரை பதிவிடுங்கள். ஆளுக்கொரு வீடு திரைப்படத்தின் கதாநாயகன் யார்? இந்த கேள்விதான் அடுத்து வரப்போகிறது. அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியில் முதலில் இருந்து இணைந்திருப்பவர்கள் மதுரை மாட்டுத்தாவணி அழகன் என்ன அவர்கள், சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், ஆரணி பிரகாஷ் அவர்கள், மற்றும் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரி மற்றும் தேன்மொழி சகோதரி, ரெட்டியார்பேட்டையைச் சேர்ந்த தீபா குமார் சகோதரி மற்றும் கோவில்பட்டி கவிதா, ஆலங்குளத்தைச் சேர்ந்த செல்வி மற்றும் கோவை சரவணம்பட்டி காயத்ரி சகோதரி மற்றும் கோவை பத்மா மற்றும் இளைய இயக்குனர் கீதநேசன் சார் அவர்கள் மற்றும் தனிப்பக்கத்தில் கும்பகோணம் கணபதி நகர் மனோகரினா ராஜேஸ்வரி புவனேஸ்வரி சகோதரிகள் இவர்களோடு, நிகழ்ச்சி தொகுப்பாளராக என்னோடு, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ராமாவுரம் மனுஷ்யா சகோதரி ஆகியவர்களுக்கு நன்றியை ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம். ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்தில் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல். இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் யார்? இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக எல் விஜயலட்சுமி அவர்கள் நடித்திருக்கிறார்கள். கதாநாயகன் யார்? பதிலை அழியுங்கள் நேர்களே, பதிவிடுங்கள், பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகள். அன்பு என்பது நம் வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமான ஒன்று, எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நம் தாய் தந்தையரின் மீது நாம் செலுத்தும் அன்பிலேயே பார்க்கலாம். நம்மை படித்து நம் வாழ்க்கை ஓரளவுக்கு உயரும் வண்ணம் வளர்ப்பவர்கள் தாய் தந்தையர் தான். ஒரு குழந்தை சிறு வயதில் கீழே விழுந்து விடுகிறது, தன் தாயின் மீது கையில் கிடைத்த பொருள்களை எடுத்து வீசுகிறது, ஆனால் எந்த தாயும் கோபித்துக் கொள்வதில்லை. தன் உயிரை பணையம் வைத்துதான் அந்த குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். தன் ரத்தத்தை பாலாக்கித்தான் அதற்கு பாலூட்டுகிறாள். அந்த குழந்தை செய்யும் ஒவ்வொரு சம்பவங்களையும் ரசிக்கிறாள். அந்த குழந்தை வன்முறையில் இறங்குவது போல அதற்கு தெரியாத வன்முறை, ஒரு செல்லமான வன்முறை தான். கையில் கிடைக்கும் பொருள்களை தாயின் மீது தூக்கி எறிந்தால் கூட எந்த தாயும் கோபித்துக் கொள்வதில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வளர்ந்த பின், இளைஞரான பின், ஒரு பெண்ணை மணந்த பின், நம் தாய் செய்யும் செயல்கள் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த தாயை குறை சொல்கிறோம். தாயையும் தந்தையையும் பழிக்கிறோம். என் வாழ்க்கைக்கே எதிரி யார்? என் தந்தை தான். என்னை பழிப்பவர் என் தாய் தான் என்று நாம் கூறுகிறோம். பலர் பல உதவிகளை நாம் செய்கிறோம். நம்மிடம் வாங்கும் பணங்களில் சென்று பல இடங்களில் ஆசிரமத்துக்கு சென்று உதவி செய்கிறோம். ஒரு அநாதை இல்லங்களுக்கு உதவி செய்யும் நாம் நமது வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று வைக்கிறோம். ஆனால் நம் தாய் இருப்பதோ பல இடங்களில் அநாதை இல்லத்தில். தாய் தந்தையரை விட்டுவிட்டு பலர் வெளிநாடுகளுக்கு செல்கிறோம். வெளிநாட்டில் பணங்களை ஈட்டுகிறோம். யாருக்காக? அந்த பணம் எதற்காக? 10 மாதம் நாம் சுமந்த, நம்மை சுமந்த பெற்றிருக்கிறார்கள் தாய். அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது நாம் கோடி கோடியாக பணம் யாருக்காக சேர்க்க வேண்டும், எதற்காக சேர்க்க வேண்டும்? இந்த பணத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? வெளிநாடுகளில் சென்று உழைத்து பணத்தை சம்பாதிக்கிறோம். வெளிநாடுகளில் தான் என்று இல்லை, பலர் வேலை நிமித்தம் வெளிநாடு செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட தன் தாயை தினமும் காலையிலும் மாலையிலும் அழைத்து பேசுகிறார்கள். ஆனால் நமது நாட்டிலேயே நடக்கும் அவல நிலை, நமது நாட்டில்
நாம் வீட்டில் இருக்கிறோம், என் தாய் தந்தையரோடு எனக்கு ஒத்து வராது என கூறிவிட்டு தாய் தந்தையை தனியாக ஒரு வீட்டில் விட்டுவிட்டு நாம் இரண்டு பேரும் தள்ளி ஒரு இடத்தில் நம் மனைவியோடு வாழ்கிறோம். இதற்கு பெயர் என்ன? இங்கு நம்மிடம் என்ன அன்பு இருக்கிறது? நம்மை பெற்று வளர்த்து நம் உடலில் ஊறும் வெத்தம் ஒரு தாய் தந்தது. நாம் இன்று எவ்வளவு சிறப்பாக இருக்கலாம், பல கோப்பைகளை சம்பாதித்திருக்கலாம். இன்று நாம் நம் தாய் நமக்காக தந்த ஒரு பாலுக்கு, தாய்ப்பாலுக்கு நிகர் உண்டா? அதை நம்மால் கொடுக்க முடியுமா? அதற்கு விலை தர முடியுமா? பல விலைகளை பல இடங்களில் தரும் நாம் ஒரு தாயின் தாய்ப்பாலுக்கும் தாயின் பாசத்துக்கும் விலை தர முடியுமா? தந்தை நமக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். நாம் பல நேரங்களில் பள்ளியிலும் கல்லூரியிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிய பொழுது நமக்காக அலைந்து ஒவ்வொரு உயர்ந்த கல்லூரியிலும் உயர்ந்த பள்ளியிலும் நமக்காக சீட்டுக்காக அலைந்தவர் நம் தந்தை. அவரின் உதிரத்தை வேர்வையை இரத்தமாக்கி நமக்காக உழைத்து போட்டவர். ஆனால் அவர் சொல்லும் ஓரிரு கோபமான வார்த்தைகள் தான் நம் மனதில் நிற்கிறது. ஆகையினால் எனக்கு முதல் எதிரி என் வாழ்வில் தந்தை தான் என்று கூறுகிறோம். இவையெல்லாம் என்ன நடக்கிறது? என்ன காரணம்? நம் மனதில் இல்லாத அன்பு. அந்த அன்பை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். இப்போது இந்த பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்தில் பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடிய பாடல். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சற்று கடினமான கேள்வி என்று நினைத்திருந்தேன், ஆனால் சரியான விதியை சிறப்பாக அளித்திருக்கிறார்கள் மதுரை மாட்டு தாவணி அழகர் அண்ணா அவர்களும், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரி மற்றும் தேன்மொழி சகோதரி, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கான அருமையான பாடல்களை அள்ளி வழங்கியிருக்கும் நமது கோவை சென்னையைச் சேர்ந்த அம்பத்தூர் ஸ்ரீதர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி அவர்களும், இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விடைதான் சத்யன் என்ற ஒரு நடிகர். இவர் மலையாள திரைப்பட நடிகர், முதல் முறையாக தமிழில் நடித்திருக்கிறார். இவர் நடித்த படங்கள் மிகவும் குறைவுதான் தமிழில். அவர் நடித்த ஒரு திரைப்பட பாடல் தான் மிக அரிதான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை வழங்கிய, அந்த பாடலை நிகழ்ச்சிக்காக கொடுத்த அகிலா சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல், பாடலை கேட்பதற்கு முன்பு நேரத்தை பார்த்து விடலாம். 11:35 நேரம், 11:35 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலில் பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கிறார். இந்த பாடலை ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற ஒரு பாடல். திரைப்படத்தில் எம் என் நம்பியார் அவர்கள் நடித்திருப்பார். பல நேரங்களில் அவரை வில்லனாகவே பார்த்திருக்கிறோம், ஆனால் இந்த திரைப்படத்தில் அவர் சிவாஜி கணேசனின் தங்கையின் கணவராக வரக்கூடியவர். மிக சிறப்பான முறையில் இந்த திரைப்படத்தில் குணச்சித்திர ஒளியில் சிறப்பாக நடித்திருப்பார் நம்பியார் அவர்கள். கேள்வி என்னவென்றால், இந்த பாடலில் பி வி ஸ்ரீனிவாசோடு இணைந்து பாடும் பாடகி யார்? பி வி ஸ்ரீனிவாசோடு இந்த பாடலில் இணைந்து பாடும் அந்த பாடகியின் பெயரை பதிவிடுங்கள் நேயர்களே. அதற்கு முன்பதாக சென்ற பாடல் வரை ஒவ்வொரு கேள்விக்கும் தொலைபேசி மூலமாக அழைத்து சிறப்பான முறையில் பதிலளித்துக் கொண்டிருக்கும் நமது கும்பகோணம் கணபதி நகர் மனோகர் அண்ணா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தாய் தந்தையரிடம் நான் செலுத்த வேண்டிய அன்பு குறித்து பார்த்தோம். அதே போல தாய் தந்தையராக நாம் மாறிய பின் நம் மகனோ மகளோ அவர்களின் வாழ்க்கை நம் குழந்தையாக பார்த்து விட்டோம். ஆனால் அவர்கள் இளைஞர்களாக மாறுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வயது ஏறுகிறது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 வயது குழந்தையை கையை பிடித்து நாம் அழைத்து வரலாம். ஆனால் அதே 10 வயது குழந்தையை கையை பிடித்து அழைத்து வந்தால் அந்த குழந்தையை நம் கையை உதறிவிடும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நம்மால் எப்பொழுதுமே நம் குழந்தைகளோடு இருக்க முடியாது. சில நேரங்களில் நாம் இருக்கலாம், ஆனால் பல நேரங்களில் நாம் நம் குழந்தைகளுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும். ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு அழகென்ன? நம் குழந்தையை சமுதாயத்தில் ஒரு நல்லவனாக வளர்ப்பது, அதை விட அவனை எல்லா விஷயத்தையும் சமாளிப்பவனாக அவனை வளர்ப்பது. அப்பொழுது நம் குழந்தைகள் வளரும் பொழுது சில நேரங்களில் சமுதாயத்தில் பல இடங்களில் பார்த்துவிட்டு அவர்கள் சில கடும் சொற்களை நம் மீது உபயோகித்துத்தான் செய்கிறார்கள். பல இடங்களில் நடக்கிறது. ஆனால் நாம் அந்த இடத்தில் நாம் சிறு வயதிலிருந்து எதையெல்லாம் அந்த குழந்தைக்கு போதித்தோம், அதை எப்பொழுது அந்த குழந்தைக்கு தேவை, அதன் வயது வந்த பின் அப்பொழுதும் அன்பை நாம் புரிய வேண்டும். அன்பாக பேசினால் போதும். நேற்று வரை நம் மகனாக இருந்தவன் இன்று வேறொரு பெண்ணின் கணவனாக வந்துவிட்டான். அப்பொழுதும் நாம் அந்த அன்பை குறைக்க கூடாது. யாரோ ஒரு பெண், நம் வயதில் பெற்ற ஒரு பெண்ணாக இருந்தால் நாம் எப்படி நடந்து கொள்வோம், அதே போலத்தான் நம் வீட்டுக்கு வந்த பெண்ணையும் நினைக்க வேண்டும். அவர்களிடமும் நாம் செலுத்த வேண்டியது அன்புதான். அதிகாரத்தாலோ பலத்தாலோ நாம் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு நம்மால் நடத்த முடியாது. ஒரு குடும்பம் என்றால் நடைபெறும் விஷயங்கள் அனைத்தும் அன்பால் நடக்க வேண்டும். நாம் உணவருந்துகிறோம், நமக்கு சிறப்பான உணவை அளிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, சாதாரணமான உணவை அன்பாக பரிமாறினால் சந்தோஷமாக இருக்கும். அதை விடுத்துவிட்டு சிறப்பான ஒரு டைனிங் டேபிளை போட்டுவிட்டு அதில் உணவுகளை நிறைய பரிமாறிவிட்டு அதை நீயே போட்டுக்கொள், உனக்கு எதற்காக உணவு அளிக்க வேண்டும் என்று நாம் உணவு சாப்பிடும் பொழுது நம்மை தூட்டி கொண்டு பின்னே இருக்கும் உறவுகள் நமக்கு தேவையா? அப்படி உறவுகளை நமக்கு வரக்கூடாது என்றால் நாம் முதலில் அவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். நாம் முதலில் உறவுகளிடம் அன்பை செலுத்துவோம், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பிறகு பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம். மக்களை பெற்ற மகராசி திரைப்பட பாடல்.

0: சார்ந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் கே வி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் சரோஜினி அவர்களும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலில் பாடிய பாடகி யார் என்று கேட்டிருந்தேன். மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா அவர்களும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரி மற்றும் தேர்மணி சகோதரி ஆகியோர்கள் சரியான விடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் நம்மோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருப்பவர்கள் தென்காசி மாவட்டம் சோலச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரி மற்றும் தேன்மொழி சகோதரி மற்றும் ரெட்டியாஸ்பட்டியைச் சேர்ந்த தீபாகுமார், கோயில்பட்டி கவிதா, ஆலங்குளம் செல்வி, கோவை சரவணம்பட்டி காயத்ரி மற்றும் கோவை பத்மா மற்றும் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை, மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா சிறப்பாக கேள்விகளுக்கும் ஆன்சர் செய்து கொண்டிருக்கிறார் மற்றும் ஆரணி பிரகாஷ் ஒரு முறை பதிவிட்டிருந்தார். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பாடல்களை எடுத்துக் கொடுத்து அழகான பாடல்களை எடுத்துக் கொடுத்து அற்புதமாக நமக்கு வழங்கிய நமது சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாவரம் அலிஷியா சார் தேவிகளும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அந்த குழந்தை இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைக்கான ஒரு வாழ்த்து மகளை கேட்டுவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் தமிழரசி தம்பதியரின் அன்பு மகன் இஷாந்த் அவர்கள் தம் 6ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் கல்வியில் சிறந்து விளங்கி நற்பேரும் பெருமையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீரூறி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செந்தில்ராஜ், அம்மா தமிழரசி, பாட்டி செல்வியம்மா, சின்ன பாட்டி தேன்மொழி, விஜய் அரசகுமாரன், சித்தப்பா குமார், சித்தி திவ்யா, சித்தப்பா அசோக்குமார், சித்தி பொன்மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், மச்சான் கிருஷ்ணா நரேன், சகோதரர்கள் மௌனீஸ்வரன் மகதீஸ்வரன், தங்கை மகி, இதுராகுட்டி, செல்லம் அனிடன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

நேர்களே, மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தைக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். குழந்தை மேலும் மேலும் சிறப்பான முறையில் வாழ நமது வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு நிகழ்ச்சியில் நாம் சில விஷயங்களை பார்க்கலாம். அன்பு என்பது முன்பெல்லாம் பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் தனது அன்பை பரிமாறிக்கொள்ள கடிதங்கள் மிக அவசியப்பட்டது. இப்பொழுது எல்லாம் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுக் கொள்கிறார்கள், தொலைபேசியில் பேசிக் கொள்கிறோம். தொலைபேசியில் பேசும் பொழுது கூட போனை எடுத்தவுடன் ஹலோ இந்த ஒற்றை வார்த்தையில் கூறிவிட்டு பேசுகிறோம். சிலர் அதை கூட பொதுவாட்டார்கள், நான் தான் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு பேசுகிறோம். ஆனால் முன்பெல்லாம் கடிதங்கள் வரும். அந்த கடிதங்களை பார்க்கும் பொழுது மனதில் மிக சந்தோஷமாக இருக்கும். அந்த கடிதங்களை மற்றவர்கள் நமக்கு வாசித்து காண்பித்தால் கூட மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றும் பலர் முன்பு எழுதிய கடிதங்களை வைத்திருப்பார்கள். பொக்கிஷமாக கடிதங்களில் வரக்கூடிய அந்த முதல் வரி அன்புள்ள எவ்வளவு சிறப்பான ஒரு வரி. நமக்கு பிடிக்காத நம் எதிரிக்கு கூட கடிதம் எழுதும் போது முதலில் அன்புள்ள என்று நாம் சேர்ப்போம். அப்பொழுதே நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அன்புள்ள என்ற வரியை நோக்கி கடிதம் எழுது என்று நம்மை பெற்றோர்கள் என்று கூறி கொடுத்திருந்தார்கள் நமக்கு. ஆனால் இன்று அப்படி அல்ல. நம் மனதில் தோன்றும் எண்ணங்களை உடனடியாக வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கிறோம், உடனடியாக தொலைபேசியில் தெரிவிக்கிறோம். அதில் அன்பு வராது. அன்பு என்பது கடிதம் மூலமாக நாம் தெரிவிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் இருக்கிறது. பலரும் அந்த எழுத்துக்களை பார்த்து பார்க்க மகிழ்ச்சி அடைவதை நம்மால் என்னால் உணர முடிகிறது. எனக்கு தெரிந்த பலர் இன்னும் பழைய கடிதங்களை வைத்திருப்பார்கள். அந்த கடிதத்தில் நம்மை விட்டு மறைந்து சென்றவர்கள் எழுதிய அந்த எழுத்துக்கள், அதை பார்க்கும் பொழுது மனம் மிகவும் ஒரு சந்தோஷம் அடைகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அன்புதான். அன்பான ஒருவரின் கடிதத்தை பார்த்த பின் மனதில் நிச்சயமாக நம் மனதில் எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் அது குறையும். இது காதலில் தான் என்று அர்த்தம் அல்ல, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒன்றுதான். இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய அன்புள்ள மாண்டிகை என்ற பாடல். அதற்கு முன்பு ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் நடிகர் ஜெய்சங்கர் ஜெமுனா ஆகியவர்கள் நடித்திருப்பார்கள். குட்டிபத்தி குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார்கள். நான் கேட்க இருக்கும் கேள்வி, இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் ஜெமுனா ஆகியவர்களின் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் ஜெய்சங்கர் ஜெமுனா ஆகியவர்கள் படத்தில் கதாபாத்திரமாக நடிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? பதிவிடுங்கள் நேர்களே, பாடலை கேட்கலாம்.

இணையர்களே, கேட்ட அந்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுதே நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் தன்னிடம் 300க்கும் அதிகமான கடிதங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மிக அற்புதமான ஒன்று. அந்த கடிதங்களை எடுத்து பார்க்கும் பொழுது மனம் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறது, எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. பல நேரங்களில் கடிதங்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் கடிதம் எழுதியவர்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதை விட அந்த கடிதங்கள், அவர்கள் 10 வருடம் 15 வருடங்களுக்கு முன்பு நமக்கு எழுதிய கடிதங்களை பார்க்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடையும். அப்படி பல நேரங்களில் நடந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் ஜெய்சங்கர் ஜெமினாவின் கதாபாத்திரத்தின் பெயரை, இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் கூட இருக்கிறது, என்ன கோபம் சொல்லு என்ற ஒரு பாடல், ஏ ராகவன் டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலில் கூட கதாநாயகியின் பெயரை கூறுவார்கள். ஆகையினால் மேலும் ஒரு பாடல் வரை வாய்ப்பை அளிக்கலாம். இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் ஜெமினாவின் கதாபாத்திரம் பெயர் இன்னும் சரியாக வரவில்லை. ஆகையினால் இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் கைராசி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. இதுவும் கடிதம் எழுதுவதாக அமைந்த ஒரு பாடல் தான். அன்புள்ள அத்தான் வணக்கம் என்ற ஒரு பாடல். சிறப்பான முறையில் சரோஜா தேவி, ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார்கள். கேள்வி, இந்த படத்துக்கு இசை யார்? கைராசி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்? இதை பதிவிடுங்கள். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அன்பு என்ற ஒன்று கடிதம் மூலமாக வரும் என்று நான் கூறியிருந்தேன். இதில் பல நேரங்களில் ஊனமுற்றவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு பாவமாகவும் சாபமாகவும் நினைக்கும் பல சமுதாயங்கள் இருக்கத்தான் செய்கிறது நம்பி. ஆனால் பல இடங்களில் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் முன்பெல்லாம் ஊனமுற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு சாபமாக அவர்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றும் பல கிராமங்களில் அதை பார்க்கலாம். நாம் நகரங்கள் ஆகிவிட்டது, பல நேரங்களில் நாம் உதவுகிறோம். ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி அல்ல. ஊனமுற்ற ஒருவன் வாங்கும் ஒரு உதவி தொகையை கூட ஏதோ அவனுக்கு போனா போகுது என்று போடுவதை போல நினைக்கும் ஒரு சூழ்நிலைகள். பேருந்தின் பயணம் செல்லும் பொழுது ஊனமுற்றவர்களுக்கு என்று ஒரு இருக்கை இருக்கும். அந்த இருக்கையில் வேறு ஒருவர் அமர்ந்து கொண்டு ஊனமுற்றவர் யாராவது இருந்தால் அவரை உதாசீனப்படுத்தி பேசுவதை பல பேருந்துகளில் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் நிறைய மாறிவிட்டார்கள். இன்று முன்பு ஊனமுற்றவரை பார்ப்பதை பார்வை வேறு, இப்பொழுது பார்க்கும் பார்வை வேறு. இன்று பலர் சிறப்பான முறையில் ஊனமுற்றவர்களுக்கு மீது அன்பு செலுத்துகிறார்கள். சிறந்த முறையில் அவர்களும் ஒரு மனிதர்கள் தான், அவர்களுக்கும் மனம் உண்டு, அவர்களுக்கும் எண்ணம் உண்டு என்ற நினைப்பு பலருக்கு இன்று இருக்கிறது. அந்த வகையில் அன்பு செலுத்தக்கூடிய அவர்களை நாம் பாராட்டலாம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்கலாம். இந்த கைராசி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்? நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் என்ன கோபம் சொல்லு என்று டி எஸ் சௌந்தரராஜன், ஏ ராகவன் பாடிய பாடலை பார்த்தாலே இந்த திரைப்படத்தின் கதாநாயகியின் பெயர் தெரியும். வழிவிடுங்கள்.

பாடல் கைராசி திரைப்படத்தில் இடம்பெற்றது. சி சுசிலா பாடிய பாடல். பாடலுக்கான கேள்வி, இந்த பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் யார் என்று கேட்டிருந்தேன். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்கள் கோவர்த்தனம் என்று சரியான விடை அளித்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு இசையமைப்பாளர், சுமார் 10 படங்களுக்கு இசையமைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவரின் சகோதரர் சோதனம் மிக பிரபலமான ஒரு இசையமைப்பாளர். அற்புதமான முறையில் உங்களுக்கு தேவதற்காக பட்டினத்தின் பூதம் திரைப்படம் எல்லாம் இவர் இசையமைத்ததுதான். சிறந்த பாடல்களை நமக்காக வழங்கியவர் திரு கோவர்த்தனம் அவர்கள், அவர்களின் இசையில் வந்ததுதான் இந்த கிரீராசி. சிறப்பாக விளையாடித்த அழகரண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குழந்தையின் தெய்வமும் திரைப்படத்தில் கதாபாத்திரத்தின் பெயர், கதாநாயகி ஜம்னாவின் பெயர் பாமா எனவும், கதாநாயகன் ஜெய்சங்கரின் பெயர் சேகர் எனவும் அழைக்கப்படும். சேகர் பாமா என்பதாகும். இந்த திரைப்படத்தில் கூட என்ன கோபம் சொல்லு பாமா என்று ஒரு பாடல் இருக்கிறது. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி, கேள்வி அல்ல, அதற்கு முன்பதாக நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். அன்பு காட்டுவதற்கு அதிக பெயர்கள் இருந்தால் போதும் வாழ்க்கையில் அதைவிட செல்வங்கள் எதுவும் இல்லை. இன்று அளவிலும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் உறவுகள் சிறப்பான உறவுகள். அந்த உறவுகளிடம் இருக்க வேண்டிய அடிப்படை அன்பு. ஒவ்வொருவரின் மீதும் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டியது அன்பை தான். ஒவ்வொருவரும் மனதும் இயங்குவது அதற்காகத்தான். ஆனால் ஒன்று, யாரிடமும் யாசகமாக அன்பை பிச்சை கேட்கக்கூடாது. அன்பு என்பது ஒவ்வொருவரிடமும் தனக்காக வர வேண்டியது. நம் மீது ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நாம் முதலில் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் நம்மிடம் அன்பு செலுத்துவார்கள். ஒருவேளை யாரும் நம்மிடம் அன்பை செலுத்தவில்லை என்றால் அவர்களிடம் அந்த அன்பை யாசகமாக கேட்கும் நிலை ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் வந்துவிடக்கூடாது. நாம் மறைந்த பிற்பாடு நம்மை மற்றவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் இன்று அவர்களிடம் செலுத்தும் அன்பை பொறுத்துதான் இருக்கிறது. சிலர் இருப்பார்கள், அவர்கள் மறைந்த பிற்பாடு நல்ல வேலை மறைந்தான் என்று பேசுவார்கள். நாம் நினைக்கிறோம், நாம் மறைந்த பின்பு யார் நம்மை என்ன பேசினால் என்ன என்று. அப்படி அல்ல. அன்பு என்பது நாம் வாழும் பொழுதும் இருக்க வேண்டும். நாம் மறைந்த பின்னும் நம்மை பற்றி மற்றவர்களுக்கு நல்ல நினைவு இருக்க வேண்டும். அதற்கு காரணம் நம்மிடம் இருக்க வேண்டிய அன்பு, நாம் அதை பிறருக்கு செலுத்த வேண்டிய அன்பு. இந்த பாடல் தொகுப்பை எனக்கு அனுப்பிய சகோதரியை பொறுத்தவரை, அவர்கள் நான் முதலில் காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சிக்காக பாடல்களை நான் தொகுத்து கொடுப்பது வழக்கம். அனுஷியா சகோதரி, நான் எந்த மாதிரியான பாடல்களை கேட்டாலும் உடனடியாக முகம் சுழிக்காமல் அவர் அதை எடுத்துக் கொடுப்பார். அதற்கு காரணமும் அந்த அன்புதான். ஆனால் நான் அகிலா சகோதரி அவர்கள் இந்த பாடல் தொகுப்பை அனுப்பியிருக்கிறார் என்றவுடன் நான் உடனடியாக அதை நானே வழங்கலாம் என்று நினைத்ததற்கு காரணமும் அந்த அன்புதான். அன்பு என்ற சொல் அது சிறப்பான முறையில் அவர் பாடலை மட்டும் வழங்கியது இல்லை. இந்த அளவிலும் எனக்கு பல நேரங்களில் அவரிடம் கிடைப்பது அந்த அன்பு என்ற ஒன்று. பாடலாக மட்டும் அனுப்பவில்லை சகோதரி, எனக்கு எப்பொழுதுமே ஒரு அன்பான சகோதரியாக. நான் இதற்கு முன்பு ஒன்று கூறினேன், ஊனமுற்றோர்களை எப்பொழுதும் ஒதுக்க கூடாது என்று. அதை உதாரணமாக என் சகோதரியிடம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் எப்பொழுதும் அதை ஒதுக்கியதில்லை. அதே போலத்தான் அன்பான உறவுகளை சம்பாதித்தவன் என்ற அடிப்படையில் தான் இந்த அன்பு குறித்த விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வழங்க உள்ள பாடல் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பாடல். இந்த பாடல் எந்த இடத்தில் ஒலித்தாலும் என் மனம் நிச்சயமாக அந்த இடத்தில் நகைத்துவிடும். சுமார் 4 நிமிடம் ஓடக்கூடிய அந்த பாடலின் மீது மனதில் ஏதோ ஒரு அன்பு, எனக்கு அந்த பாடல் மீது ஒரு பிரியம். இந்த பாடலை என் காலத்துக்கு பின்பு யாராவது கேட்டாலும் இந்த பாடலை பாடியவர்கள் ஞாபகம் வருகிறார்களோ இல்லையோ, இந்த பாடலை ஒரு நாள் ராஜேஷ் கேட்பார் நமது வானொலியில், என்று நமது கீதை நினைத்திருக்கிறாரோ, நமது அனுஷா சகோதரியோ நினைத்து பார்க்க வேண்டும் என்றாலும் அதுக்கும் நம் மீது அன்பு வேண்டும். நிச்சயமாக அந்த அன்பை நமது தவறி வானொலி நமக்கு வழங்கும் என்று தெரியும். இப்பொழுது எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பு மேகமே இங்கு ஓடிவா என்ற ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி, இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார், ஜெயசித்ரா, முத்துராமன் நடித்திருக்கிறார்கள். முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்த அந்த நடிகையின் பெயர் என்ன? எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் சிவகுமார், ஜெயசித்ரா, முத்துராமன் நடித்திருக்கிறார்கள். முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்த அந்த கதாநாயகியின் பெயர் என்ன? பதிவிடுங்கள் நேர்களே. பாடலை கேட்கலாம். இனிமையான பாடல், அற்புதமாக கேட்கலாம்.

அந்த பாடல் எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை எப்பொழுது பென்றைவில் நான் இந்த பாடலை கேட்டாலும் குறைந்தது இரண்டு முறை கேட்டு விடுவேன். அப்படி என்னை கவர்ந்த ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தவர் யார் என்று. விஜயரசுகுமார் சகோதரி அவர்கள் சிறப்பாகவே விதுபாலா என்று அளித்திருக்கிறார். ஆனால் இந்த திரைப்படத்தில் சிவகுமார் அவர்களுக்கு ஜெயசித்ரா அவர்கள் ஜோடி, அவரின் சகோதரராக வரக்கூடிய முத்துராமன் அவர்களுக்கு விதுபாலா அவர்கள் ஜோடியாக வருவார். சிறப்பாக விளையளித்த அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே திரைப்படத்தை அப்படியே சற்று மாற்றம் செய்து புதிதாக விசு அவர்கள் இயக்கத்தில் வனஜா கிரிஜா என்ற ஒரு திரைப்படம் வந்திருந்தது. வனஜா கிரிஜா திரைப்படமும் எங்கம்மா சபதம் திரைப்படமும் ஏறக்குறைய ஒரே திரைப்பட கதையை கொண்டது என்ற தகவலை உங்களிடம் கூறி இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டம். ஏனென்றால் நிகழ்ச்சியில் அன்பு என்ற பாடல்களை சிறப்பாக தொகுத்து நமக்காக வழங்கியவர், அதாவது நமக்கு கொடுத்தவர், சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் சகோதரி அவர்கள். அவருக்கு முதலில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இனிமையான பாடல்கள், பல நல்ல பாடல்களை நமக்காக தொகுத்து கொடுத்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான முறையில் விடையளித்த நமது நேயர்கள், குறிப்பாக மாட்டுக்காவணி அழகர் அவர்கள், சிறப்பான முறையில் ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த பாடலில் வரக்கூடிய பல சம்பவங்களையும் கூறி விடை அளிப்பார். நமது சவர் வானொலியில் எங்கு கேள்வி கேட்டாலும் அழகர் அண்ணா அவர்கள் உடனடியாக அதற்கு பதில் தெரிவிக்கிறார். அதுவும் அந்த பாடலை பற்றிய முழுமையான கருத்துக்களை தெரிவிக்கிறார். இது நிஜமாகவே சவரி வானொலி கேட்கும் நேயர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். அழகர் அண்ணாவுக்கு அன்பையும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சவரி வானொலியின் நேயர், அதாவது தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயசுகுமார் சகோதரி அவர்கள் நேயர் என்று கூறுகலாம். அவர்கள் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியின் அறிவிப்பாளராகவும் பணிபுரிகிறார். ஒவ்வொரு முறை சென்று அவரின் நிகழ்ச்சியில் பாடும் பொழுதும் கனிவாக, நாம் தவறாக பாடினாலும் எப்படி பாடினாலும் நமது பாடலை சிறப்பாக முறையில் கரெக்ஷன் செய்யும் பொழுது மற்றவர்கள் மனம் வருத்தப்படக்கூடும்.

0: அது என்ற நினைவில் சிறப்பாக முறையில் கரெக்ஷன் செய்ய சிறப்பாக வழங்கக்கூடியவர். அவருக்கும் நிகழ்ச்சியில் முதலிலிருந்து பயணித்த அவருக்கும் அன்பான நன்றி. தேன்மொழி சகோதரி, நாம் எப்பொழுது இதயராகம் நிகழ்ச்சியை கொடுத்தாலும் சரி, மற்ற நிகழ்ச்சியை கொடுத்தாலும் சரி, சிறப்பாக பாடல்களை அதை ரசித்து அந்த பாடல்களை பகிர்ந்து கொள்கிறார். அந்த சகோதரிக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய சகோதரிகளாக வந்திருக்கும் ஆலங்குளத்தைச் சேர்ந்த செல்வி, கோயம்புத்தூரை சேர்ந்த கவிதா ஆகியோர்களுக்கும் நன்றியையும் நமது சகோதரி உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது சேலத்தைச் சேர்ந்த மேச்சேரி அழகர அறிவழகன் வகை, அந்த சகோதரர் நிஜமாகவே ஒவ்வொரு பாடல்கள் வரும் பொழுதும் இதய ராகமாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சிக்கும் பதிவு போடுகிறார்கள். பதிவு போடுவதால் மட்டும் நான் நன்றி தெரிவிக்கவில்லை, சிறப்பான முறையில் ஒவ்வொரு நேரத்திலும் நமது சபரி வானொலியின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் குறித்தும் சிறந்த முறையில் பதிவிடும் அந்த சகோதரர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரணி பிரகாஷ் அவர்கள் வேலை நிமித்தமாக நமது நிகழ்ச்சிகளில் அவர் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்பதாக மட்டுமே அவரின் பதிவு இருக்கும். அதற்கு காரணம் அவர் பணிபுரியும் அந்த வேலையில் இருந்தாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நமக்காக ஒரு பதிவிடும் அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் முதலில் குழந்தை ஒன்றுக்கு பிறந்தநாள் என்று நான் கூறியவுடன் நமது நாகர்கோவிலைச் சேர்ந்த மகேஷ் கேக் கொடுத்தார், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு நமது நிகழ்ச்சியில் முதலிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என் சகோதரி கோவை சரவணப்பட்டியைச் சேர்ந்த காயத்ரி அவர்கள் மற்றும் இந்த பாடலை தொகுத்து கொடுத்த அகிலா சகோதரி ஆகியோர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அன்பு என்ற ஒன்றை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பாக பாடல்களை வழங்கிய அகிலா சகோதரிக்கும், அந்த அன்பை பேசும் முழு தகுதி பெற்றவனாக என்னை அன்பு என்ற ஒரு தினமும் அன்பால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் என் உறவினர்கள். அந்த வகையில் சிறந்த உறவுகள் அன்பை ஒரு சகோதரியிடம் எந்த அன்பு கிடைக்க வேண்டுமோ அந்த அன்பை எனக்காக அள்ளி வழங்கும் சரவணப்பட்டி காயத்ரி மற்றும் அகிலா சகோதரி ஆகியோர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியில் என் உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் மற்றும் உடன் பிறவார் சகரி வானொலியின் சகோதரிகளாக இருக்கும் நமது விஜயரசுகுமார், நமது தேன்மொழி சகோதரி மற்றும் திரு ஆலங்குளம் செல்வி, கோயில்பட்டி கவிதா சகோதரி ஆகியோர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் நமது ராமாபுரம் அனுஷ்யா சகோதரி, பல நேரங்களில் நான் அவரை தொந்தரவு செய்கிறேன், பாடல்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று, ஆனால் அதை தொந்தரவாக எடுத்துக்கொள்ளாமல் தன் உடல் நலத்தை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது கூட நான் கேட்ட எந்த ஒரு பாடலுக்கும் அவர் முகம் சுழித்ததில்லை. என்னோடு 2 மணி நேரம் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் தான் அதற்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உடல்நலத்தையும் பாராமல் இந்த நிகழ்ச்சிக்காக அவரை சிறப்பான முறையில் பணிபுரியும் ராமாபுரம் அனுஷ்யா சகோதரி மற்றும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் நன்றி தெரிவிக்காமல் எனது அன்பை பற்றி நான் கூறாமல் இருக்கும் ஒரு சகோதரி இருக்கிறார். அவர்தான் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த தீபா குமார் சகோதரி. அதற்கான விடை, அவருக்கு இன்னும் நிகழ்ச்சி இருக்கிறது. அவரின் உறவு குழந்தைக்கு இன்று பிறந்தநாள். சிறப்பான முறையில் அவர் கொண்டாடி கொண்டிருப்பார். அந்த குழந்தைக்காக பாடல்களை நாம் வழங்க வேண்டாமா? நமது சகோதரி வானொலியைச் சேர்ந்த உறவுகள் எல்லோருமே அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அந்த குழந்தைக்காக 2 பாடல்கள் தயவு செய்து நமது நேயர்கள் அந்த குழந்தைக்கு மேலும் மேலும் உங்களால் எவ்வளவு தூரத்துக்கு கவிதையாகவும் எப்படியெல்லாம் வாழ்த்துக்களை கூற முடியுமோ அப்படி தெரிவியுங்கள். நாம் அன்பை அந்த குழந்தைக்கு அள்ளி அள்ளி வழங்கலாம். தீபா குமார் அவர் இந்த சகோதரிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த சகோதரியின் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த குழந்தைக்காக இப்பொழுது ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். குழந்தைக்காக திரைப்படத்தில் ஸ்ரீ சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம். வாழ்த்து மடல் ஒன்றையும் கேட்கலாம்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் தமிழரசி தம்பதியரின் அன்பு மகன் இஷாந்த் அவர்கள் தம் 6ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் கல்வியில் சிறந்து விளங்கி நற்பேரும் பெருமையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீரூறி வாழ வாட்டும் அன்பு உறவுகள் அப்பா செந்தில்ராஜ், அம்மா தமிழரசி, பாட்டி செல்வியம்மா, சின்ன பாட்டி தேன்மொழி, விஜய் அரசகுமாரன், சித்தப்பா குமார், சித்தி திவ்யா, சித்தப்பா அசோக்குமார், சித்தி பொன்மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், மச்சான் கிருஷ்ணா நரேன், சகோதரர்கள் மௌனீஸ்வரன் மகதீஸ்வரன், தங்கை மகி, விதுராபுத்தி, செல்லம் அனிடெட் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

குழந்தைகளை கேட்ட அந்த பாடல் குழந்தைக்காக திரைப்படத்தில் பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல். தீபா குமார் தோழி அவர்களிடம் ஒரு வேண்டுகோள், ராஜேஷ் கூறியதாக கூறி அந்த குழந்தையிடம் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். உங்களுக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து முதலிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை கூறுகிறோம் என்றால் அந்த விஷயம் நம்மை அதை எப்படி உரசி பார்க்கிறோம், நாம் கூறுவது சரியாக இப்பொழுது ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதா என்று. அந்த மாதிரி ஒன்றை தான் இன்றைய நிகழ்ச்சியில் அப்பொழுதிலிருந்து அன்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன், கடும் சொற்கள் வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது அதற்கான ஒரு தருணம், ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வழங்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை இரண்டே கால் மணி நேரத்துக்கு மேலாக வழங்கி கொண்டிருக்கிறேன் அல்லவா. நமது நிலையத்தில் நமது சவரி உறவுகளை போது தொடர்ந்து சளிக்காமல் நிகழ்ச்சிகளுக்கு பதிவு போட்டுக் கொண்டிருக்கும் நேர்கள் மனதில் ஒரு எழலாம், என்னடா இவன் அப்பொழுதிலிருந்து எதையோ பேசிக்கொண்டு பாடலை இரண்டே கால் மணி நேரம் இழுத்துக் கொண்டிருக்கிறான் என்று தயவு செய்து நான் கூறிய எண்ணங்களை மனதில் கொண்டு கடும் சொற்களை தவிர்த்து ஒரு அன்போடு உங்கள் சகோதரனாக உங்களை இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்காக என்னை மன்னித்து இந்த நிகழ்ச்சியில் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களிடம் மன்னித்து கேட்டுக்கொள்கிறேன். என்ன செய்வது, பாடல்கள் சிறப்பு, அதை பற்றி தலைப்பு, இந்த தலைப்பு மிக சிறப்பாக இருந்தது. இதன் காரணமாகவே உங்களின் பொன்னான நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு முப்பது மணி நேரத்தை வாங்கி கொண்டு விட்டேன். இருப்பினும் அதை நான் வாங்கிக் கொள்வது கீதநேசன் சாரிடம்தான். சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு எனக்கு உறுதுணையாக முதலிலிருந்தே வழங்குவவர் நமது கீதநேசன் சார். அவர் மட்டும் இல்லை என்றால் சாமானிய ஒரு நேயராக இருக்கும் நான் இது ஒரு அறிவிப்பாளர் போல ஒரு நிகழ்ச்சியை வழங்க முடியாது. அதற்கு மிக சிறப்பான முறையில் எனக்கு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியை நான் எந்த சூழ்நிலையில் வழங்க வேண்டும் என்று கேட்டாலும் உடனடியாக வழங்குவதற்கு வாய்ப்பளிக்கும் கீதநேசன் சார் அவருக்கு முதலில் கோடான கோடி நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நிச்சயமாக நிறை மட்டுமே இருக்கும் என்று இல்லை, குறைகள் நிறைய இருக்கலாம். அந்த குறைகளை கீதநேசன் சாரின் தனிப்பக்கத்துக்கு தயவு செய்து பதிவிடுங்கள். அப்பொழுதுதான் பின்பு ஒரு நிகழ்ச்சியை வழங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த குறைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். ஆகையினால் பதிவிடுங்கள். இதயராகம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்கள். இன்று மாலை 3 மணிக்கு கோவை சரவணப்பேட்டை காயத்ரி அவர்களின் பாடல்கள் தான் இதயராகம் நிகழ்ச்சியில் வருகிறது. அவருக்கும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பாடல்களையும் கேட்டு பதிவிடுங்கள் நேயர்களே. அதுபோல இரவு நேரங்களில் பாடுவதற்கு களம் அமைத்துக் கொடுக்கும் சவரி வானொலியின் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று தொடர்ந்து உங்கள் ஆதரவை நமது சவரி வானொலிக்கு வழங்குங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு தொகுப்பாளராக தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் ராமாவரம் மணிஷியா சகோதரி சார்பாகவும், நமது நிலைய இயக்குநர் கீதநேசன் சார் சார்பாகவும், நமது நிகழ்ச்சியில் முதலிலிருந்து பயணித்து வரும் சவரி உறவுகள் சார்பாகவும், நமது தனிப்பக்கத்தில் நம்மோடு இருக்கும் சகோதரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனவரண்ணா சார்பாகவும், நம் மனதில் எல்லாம் தோன்றும் ஒரு எண்ணம், தீபா குமார் அவர்கள் வீட்டு குழந்தை பிறந்தநாளை முன்னிட்டு நம் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பொதுவாக எல்லோருக்கும் ஒரே எண்ணம் தான். அந்த எண்ணத்தை துவக்கமாக கொண்ட பல்லவியில் அந்த எண்ணத்தை துவக்கமாக கொண்ட ஒரு பாடலை ஒளிபரப்பி இப்பொழுது பேசும் தெய்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தைக்காக டெடிகேட் செய்யலாம். அந்த பாடலை ஒளிபரப்பி உங்களிடம் இருந்து பொன்னான நேரத்தை அதிகமாக பறித்து கொண்டு விட்டேன் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் கோவை எஸ். ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

அன்புடையீர் வணக்கம். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் தமிழரசி தம்பதியரின் அன்பு மகன் இஷாந்த் அவர்கள் தம் 6ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் கல்வியில் சிறந்து விளங்கி நற்பேரும் பெருமையும் பெற்று பல்லாயிரத்தாண்டு நீரூறி வாழ வாட்டும் அன்பு உறவுகள் அப்பா செந்தில்ராஜ், அம்மா தமிழரசி, பாட்டி செல்வியம்மா, சின்ன பாட்டி தேன்மொழி, விஜய் அரசகுமாரன், சித்தப்பா குமார், சித்தி திவ்யா, சித்தப்பா அசோக்குமார், சித்தி பொன்மதி, அத்தை தீபா, மாமா செல்வகுமார், மச்சான் கிருஷ்ணா நரேன், சகோதரர்கள் மௌனீஸ்வரன் மகதீஸ்வரன், தங்கை மகி விதுராபுத்தி, செல்லம் அனிடெஞ்சோ மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகான வாழ்த்து மடலும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று பேசும் தெய்வம் படத்தில் இருந்து சூழலம் மங்கலம் ராஜலட்சுமி எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்தி சென்றார்கள். அந்த குழந்தைக்கு என்றென்றும் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். நிஷாந்த் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்க வளமுடன். இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றை காலை அறிவிப்பாளராக கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் அன்பு என்ற ஒரு சொற்களில் அழகான ஒரு பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன்பணி புரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் சரவணப்பட்டி கோவை காயத்ரி அவர்களின் தொகுப்பில்தான் மனதில் என்ற ஒரு சொற்களில் அமைந்த ஒரு சில பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் எஸ்பி பாலசுப்பிரமணியம், எஸ்பி சைலஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் மனதில் என்ன நினைவுகளோ. இப்பாடலின் இடம்பெற்ற படம் பூந்தளிர். இதோ இந்த பாடல் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், சோலச்சேரி தேன்மொழி அவர்கள். இதயராகம் நிகழ்ச்சிக்கு சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி.

நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி கோவை காயத்ரி அவர்களின் தொகுப்பில் அவர்களுடைய மனதில் என்னென்ன இருக்கின்றதோ எல்லாம் இன்று வெளிப்படப் போகின்றது நம் சபரி வானொலியின் நிகழ்ச்சியில். பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. அடுத்த பாடலுக்கு செல்வோம். தாயம் ஒன்று இந்த படத்திலிருந்து மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு எங்கே வரப்போகின்றது வெயில் தான் அடித்து கொண்டிருக்கின்றது. இதோ எஸ்பி பாலசுப்ரம் சுசிலம்மா குரல் இந்த பாடல்.

ஆனால் காயத்ரி மனதிலிருந்து ஏதோ வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இதற்கு முன்பு அறிவழகன் மங்கை அவர்கள், பாப்பா தூங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டதற்காக, ஆமாம் அக்கா பாப்பா தூங்கி கொண்டிருக்காங்க, நாங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிற ஓஹோ விருந்து பலம்தான், பரவாயில்லை நடத்திட்டோம். ஆஹா, விஜய் அரசகுமார் அவர்கள், அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு ஃபுல் கட்டு கட்டியாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். தெரியவில்லையே, இன்று வெள்ளிக்கிழமை, ஃபுல் கட்டு என்ன கட்டுறது, சண்டையாக இருந்தால் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஓடுவது, பரப்புவதற்கு மிதங்குவது அப்படின்லாம் ஏதோ இருக்கும். சரி, எதுவோ ஒன்று இன்று மாமியார் வீட்டு விருந்து தம்பிக்கு சிறப்பு. அடுத்து காயத்ரி அவர்கள், என் விருப்ப பாடலை கேட்டு பதிவிட்ட நேயர் சொந்தங்களுக்கு மிகவும் நன்றி, அழகாக தொகுத்து வழங்கும் அனுசியா அக்காவிற்கும் மிகவும் நன்றி, அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டு இரு என் அன்பு சகோதரியே, அழகாக தூங்காமல் இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய கோரிக்கை இன்று. சிறப்பு சிறப்பு சகோதரி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், மனதிலே ஒரு பாட்டு மழை வரும், அதை கேட்டு பாடல் மிகவும் அருமை, தற்போது மழை வர மாதிரி சூழல் நிலவுகிறது, இங்கே நிலவட்டம் நிலவட்டம், இங்கு வெயில் தான் அடித்து கொண்டிருக்கின்றது. அடுத்து விஜய் அரசகுமார், புல் கட்டியாச்சு அப்படி கேட்டதற்கு, இப்போ தான் அக்கா சமையல் ரெடியாக இருக்குது, இனிமேல் தான் சாப்பிடணும், ஆனால் என் கடவுளே இது என்ன மாமனார் விருந்து, இப்படி தானோ மாமனார் வீட்டு விருந்து, சரி பரவாயில்லை. தூத்துக்குடி செல்வம் அவர்கள், அவர் செய்யும் வேலை தடைபடுமாம் செல்வி அவர்கள், இது என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எதற்காக ஒன்றும் புரியவில்லையே இந்த பதிவு. சரி, தேன்மொழி அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, சரியான பாடல் என்றும் அருமையான பாடல் என்றும் பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. தூத்துக்குடி செல்வம் மங்கை, அறிவழகன் மங்கை அவர்கள், மனதிலே ஒரு பாட்டு மழை வரும், அதை கேட்டு பாடல் மிகவும் அருமை, தற்போது அழகாக அழகான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆமாம், செல்விக்கு இதுதான் ஒரு, யார் என்ன ஒரு பதிவு போடுகிறார்களோ அதை சயன் பண்ணி அழகான பாடல், அருமையான பாடல், சூப்பர், கேட்பதற்கே இனிமை, இப்படி தான் போட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பதிவை போடும் அன்பு செல்வி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், செல்விக்கு நேற்று போட்டது அதே தான் விஜய் அரசகுமார் அவர்கள், மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். செல்வர்கள் தேன்மொழி போட்ட அந்த அம்மா அவ்வளவு தெளிவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவு, ஆமாம் என்று சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் செல்வி அவர்கள். விஜய் அரசகுமார், நேற்று போட்டது நிகழ்ச்சி உண்டா என பார்க்க வந்தேன், அழகான பாடல் கேட்டேன், நேற்று போய் இன்றுதான் உள்ளே வருகிறேன் மேம், நேற்று போய் இன்றுதான் உள்ளே வருகிறேன், நேற்று இன்று நாளை என்ற ஒரு வசனத்தில் உள்ளது, நாளையும் உண்டு, நாளையும் வாங்க, நேற்று இன்று நாளையும் உண்டு நிகழ்ச்சி, வாருங்கள். நன்றி நன்றி. அறிவழக மங்கை அவர்கள், நிகழ்ச்சி உண்டா என பார்க்க வந்தேன், அழகான பாடல் கேட்டேன் என்ற போட்ட பதிவுக்கு, அப்பப்பா கொஞ்சம் தலையே காட்டுங்க அப்படி என்று ஒரு பதிவு. விஜய் அரசகுமார், இன்று பறப்பது என்றார், அதான் கேட்டேன், ஓஹோ அப்படிங்களா, சூப்பர் சூப்பர், என்ன மாமியார் வீட்டு விருந்து. தூத்துக்குடி செல்வம் அவர்கள், கீதநேசன், நல்லா இருக்கிறதெல்லாம் வெட்டுவதா அப்படி என்ற ஒரு பதிவு, எனக்கு அது புரியவில்லை, ஏதோ வெட்டுங்கள். அறிவழகன் மங்கை அவர், குலதெய்வம் கோவிலில் பூஜை, அதை தான் சமையல் தாமதம், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. தூத்துக்குடி செல்வி அவர்கள், அறிவழகம் மங்கை போட்ட பதிவுக்கு, ஓகே ஆமாம் அனுசியா மேம், எதுக்கு அப்பப்போ கொஞ்சம் தலையை காட்டுங்க அப்படின்னாங்களே, அந்த பதிவுக்காக இந்த ஒரு பதிவு, சூப்பர். அறிவழகம் மங்கை அவர்கள், விஜய் அரசகுமார் போட்ட பதிவுக்கு, இன்று பறப்பது என்றார், அதான் கேட்டேன் என்று. உண்டு அக்கா, சிக்கன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம் வாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், செல்விப்பொடி, இதெல்லாம் இதெல்லாம் நேற்று போட்ட பதிவுகள். ஐயோ, அதையே சைன் பண்ணி போட்டுருக்கீங்களா? சிறப்பு சிறப்பு சகோதரி, அருமை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி, கோவையைச் சேர்ந்த சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் மனதில் என்னென்ன இருக்கின்றதோ அவ்வளவும் இன்று இதயராக நிகழ்ச்சியில் வெளிவரப் போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் நம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்டா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நான் இப்பொழுது வரும் படம் பெயர் நான் சொல்ல மாட்டேன், பாடல் மட்டும் சொல்கிறேன். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, சுசிலாம்மா குரலில். ஆனால் இந்த பாடலில் படம் எல்லாருக்கும் மட்டும்தான். இதோ இந்த பாடல், நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்ன படம் என்று.

என்ன ஒரு அழகான பாடல் சுசிலம்மா குரல். இது ஒரு தாலாட்டு பாடல் போலவே எனக்கு தோன்றியது, உங்களுக்கு எப்படியோ தெரியாது. அருமையான அழகான பாடல் கேட்டு ரசித்தோம் நாம் அனைவருமாக. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். தேன்மொழி அவர்கள், இந்த படம் பெயரை நான் அறிவிக்கவில்லை, அவர்கள் அறிவித்து விட்டார்கள். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் இந்த படத்திலிருந்தான் இப்பொழுது ஒலித்த பாடல். பாடல் இனிது நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி சகோதரி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், அழகாக பூக்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார், நான்கு பூக்களை. அவர்கள் கேட்டது மனதிலே ஒரு பாட்டு, மனதிலே ஒரே ஒரு பூ பூத்தது என்று கேட்டார்கள். இவர் நான்கு பூக்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு விஜய் அரசகுமார் அவர், மனதில் இன்றும் ஆரம்பிக்கும் பாடல்கள் சிறப்பு, காயத்ரி மேம் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அருமை ரெட்டியார்பட்டி தீபாகுமார், ஆஹா அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது பாடல் இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார், அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது என்று சுசிலாம்மா சொன்னார்கள். இவர்கள் 49 பூக்களை வண்ண வண்ணமாக நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு, ஆஹா அருமை தம்பி சூப்பர். அடுத்து காயத்ரி அவர்கள், அறிவழ மங்கை போட்ட பதிவுக்கு ஆஹா எத்தனை விதமான பூக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள், சூப்பர். தூத்துக்குடி செல்வி அவர்கள், அறிவழகன் மங்கை, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது பாடல் இனிமை, நைஸ் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அதான் சொன்னேனே, அவர்கள் போடுவதை இவர் சயன் பண்ணி போடுவார். நம் அப்படிப்பட்ட ஒரு அழகான கைவந்த கலை தம் நம் சகோதரி செல்விக்கு பாராட்ட வேண்டும் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பாடல்களை எல்லாம் கேட்டால் பசியும் பறந்து போகும். ஐயோ பசி பறந்து போனால் அங்கே சிக்கன் குழம்பு மாமியார் வீட்டில், அது என்ன ஆகுது? பசியும் பறக்காது ஒன்றுமாகாது, சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக கேட்டுக்கொண்டு இருங்கள், சரிங்களா. அடுத்து மேச்சேரி சார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மனதில் பூத்த பூ அருமை என்று பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. ஆம் சகோதரி, காலையில் உங்களுடைய நிகழ்ச்சியில் அன்பு என்ற ஒரு தொகுப்பு அழகாக வந்தது. இன்று உங்களுடைய தங்கையின் தொகுப்பில் மனதிலே என்ற ஒரு தொகுப்பு, எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. சூப்பர் சூப்பர். நீங்கள்லாம் எங்களுக்கு எங்கள் சபரிவானலுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்தான் என்று சொல்ல வேண்டும். சிறப்பு. அடுத்து கோவை பத்மா அவர்கள், மலர் தூவி வாழ்த்தி நம் நிகழ்ச்சிக்கு இணைந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி வாருங்கள், நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து நேருக்கு நேர் இந்த படத்திலிருந்து, மனம் விரும்புதே உன்னை உன்னை, ஹரிஹரன் பாடிய பாடல் இதோ. யாரை விரும்புகின்றதோ தெரியவில்லையே காயத்ரி, உங்களுடைய கணவனை தானா? இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போ. மனம் விரும்புதே உன்னை, ஹரிஹரன் குரலில், நேருக்கு நேர் படத்திலிருந்து இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஹரிணி குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், விஜய் அரசகுமார் அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்களுக்கு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், பசி இல்லை பசி எல்லாம் பறந்து விட்டது என்று போட்ட பதிவுக்கு, போய் போய் சாப்பாடு அங்கே ரெடி, போய் சாப்பிடுங்க அறிவு என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர். அகில ஸ்ரீதர் அவர்கள், அருணை குரலே என்னதான் மாயமோ சொக்கி போய் விட்டேன் என்று அழகான ஒரு வரி பதிவிட்டுள்ளார். சிறப்பு. விஜய் அரசகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல் மேம், தேர்வு அழகு அழகு, வாழ்த்துக்கள் மேம் அவர்களுக்கு என்று பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அரசகுமார் போட்ட பதிவுக்கு, சோறு குழம்பு சூடாக இருக்கு கொஞ்சம் ஆரட்டம் பிறகு ஒரு கட்டு கட்டுவோம் என்று அறிவழகன் மங்கை சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் வேண்டாம். ஒரு இங்கே கிராமத்தில் ஒரு பழமை சொல்வார்கள், நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ என்னவோ தெரியாது, எனக்கு ஆரண கஞ்சி பழைய கஞ்சி என்று சொல்வார்கள். ஆனால் சுட சுட சாப்பிட்டால்தான் சாப்பிட்டாற் போல இருக்கும். எனக்கு அப்படித்தான், இரண்டு கரண்டி சாப்பாடை போட்டு ஒரு கரண்டி குழம்பை ஊற்றி நாலு அள்ளி அப்பு அப்புன்னு அப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடித்தால்தான் எனக்கு சாப்பிட்டாற் போல இருக்கும். என்னுடைய பழக்கம் அப்படி, உங்களுக்கு எப்படியோ தெரியாது தம்பி. சிறப்பு. அடுத்து கோவை பத்மா அவர்கள், பாடல் தேர்வு சூப்பர் அட்டகாசம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள், மனம் விரும்புதே உன்னை பாடல் அழகு அற்புதம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், மனம் விரும்புதே பாடல் மிகவும் அருமை, காயத்ரி அக்கா அவர்களுக்கு நன்றி நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி சகோதரி அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், கலக்கிறீங்களே அப்படி என்று ஒரு பதிவு. சூப்பர். தேன்மொழி அவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றி என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். நம் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் நம் நிகழ்ச்சியில். மேச்சேரி சாரி அகிலா ஸ்ரீதர், அகிலாவுடைய கணவர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளார். சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள், நைஸ் மியூசிக் என்று பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார். வாங்கள் ஐயா வாருங்கள். நன்றி. அடுத்து செல்வி அவர்கள், காயத்ரிமே பாடல்கள் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு சிறப்பு சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து ஜீவன் பாடுது இந்த படத்திலிருந்து, கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனசை, யார் மனசில், நம் காயத்ரி கணவருடைய மனசில், அவர் இவருடைய மனசை கட்டி வச்சிக்கோ அன்பு மனசில் என்று சொல்கிறார்கள். இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் மலேசியா வாசுதேவன், ஜானகியம்மா குரலில். இதோ ஜீவன் பாடுது இந்த படத்திலிருந்து, கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனசை. இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மலேசிய வாசுதேவன் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கோவை பத்மா அவர்கள், அழகான பாடல்களை தேர்வு செய்த சகோதரி காயத்ரி சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தூத்துக்குடி செல்வி அவர்கள், சூப்பர் பாடல் என்று ஒரு பதிவு சுயமாக போட்டு உள்ளார். சிறப்பு சிறப்பு சகோதரி, இப்படி தான் இருக்க வேண்டும், பரவாயில்லை, கற்பூர புத்தி உங்களுக்கு, கப்புன்னு பிடிச்சிருக்கீங்க, சூப்பர் சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனசை பாடல் மிகவும் அருமை, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி சகோதரி, கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனசை எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நன்றி சகோதரி. பாடல்கள் தேர்வு அருமை, தேர்வு செய்த காயத்ரி சகோதரிக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. விஜயரசுகுமார் அவர்கள், அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கட்டி வச்சிக்கோ பாடல் ஜானகியின் குரல் ஜாலத்திலும், மலேசிய வாசுதேவன் இனிய குரலும், கட்டுண்டு போனோமோ என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். தேன்மொழி அவர்கள், பாட்டுனா பாட்டுனா பட்டையை கலப்புது, இப்படி தான் இருக்க வேண்டும், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார்கள், சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். கோவை பத்மா அவர்கள், எனக்கு பிடித்த பாடல், சூப்பர் சகோதரி என்று அவருடைய நாத்தனார் காயத்ரி அவர்களுக்கு பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், சிறப்பு மகிழ்ச்சி சிறப்பு மகிழ்ச்சி என்றும் கோல்டு என்று ஒரு பதிவை அனுப்பி உள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க, ஓ சூப்பர் சூப்பர், கவிதையிலே வந்து விட்டார்கள், அந்த பாடல் வரிகளில் வந்தது, மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க, அந்த வரி சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மலேசிய வாசுதேவன் அவர்கள், ஜானகி அவர்களுக்கும் இந்த பாடலை பாடிய நம்மையும் கட்டி வச்சிட்டாங்க அப்படி என்ற ஒரு பதிவு, அழகான ஒரு பதிவு. விஜய் அரசகுமார் அவர்கள் உடைய பதிவு, சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அரசகுமார், 4 மணி ஆகிறது, சாப்பாட்டிற்கு சாப்பிட்ற ஞாபகமாகவே இருங்க, நிகழ்ச்சிக்கு கேட்காதீங்க. அடுத்து திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். காயத்ரி மேடம் சாங்ஸ் கலக்கல் சூப்பர் மெலோடி என்று ஒரு அழகான ஒரு பதிவை போட்டு உள்ளார்கள், சிறப்பு. விஜய் அரசகுமார், அடடா ஆஹா அருமை சூப்பர் என்று பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து அத்தனை நேர சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் மனதில் என்ற சொற்களில் வரும் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:44. அடுத்த பாடலுக்கு செல்வோம். சிப்பிக்குள் முத்து, இந்த படத்திலிருந்து மனசு மயங்கும் மௌன கீதம். இதயராகம் நிகழ்ச்சியில் மௌனமான கீதம், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில் மனசு மயங்கும் மௌன கீதம் இந்த பாடலின் இடம்பெற்ற படம் சிப்பிக்குள் முத்து. இதோ

என்ன ஒரு அழகான அருமையான வரிகளில் அழகாக ஒலித்துச் சென்றது எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா ஜானகியம்மா குரல்களில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி, இசைத்தரம் அருமை சூப்பர் என்றும், பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா ஜானகி அம்மாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. விஜய் அரசகுமார் அவர்கள், மனது மயங்கும் பாடல்தான், மனது மயங்கும் பாடல்தான் மேம், காயத்ரி மேம் நன்றி நன்றி உங்களுக்கு என்று பாராட்டியுள்ளார்கள். சூப்பர் சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மனது மயங்கும் இனிய பாடல் பதிவு கேட்டால் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. ரகுபதி தம்பி அவர்கள், சத்திய சோதனை, எதுக்கு சத்திய சோதனை, எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எதற்கு சத்திய சோதனை என்று தெரியவில்லையே. சரி ஏதோ இருக்கட்டும், இது என்னவோ நடந்திருக்கு என்று, எங்கே பஞ்சாயத்தில் போன பிறகு அங்கு ஏதோ சத்திய சோதனை நடந்திருக்கும் போல, அதுதான் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். சத்திய சோதனை என்றும் ஒரு கவலையான ஒரு பதிவு. கவலைப்பட வேண்டாம், இது நடந்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் தம்பி. இசைத்தரம் அருமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு ரகுபதி தம்பி அவர்கள். தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்றும் இதை கணிந்த வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், எஸ் ஜானகியம்மா ஆஸ்கர் நைஸ் அவருடைய குரலில் அந்த ஒரு அந்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார், மிக மிக அருமை சூப்பர் என்று வாவ் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, ஜானி இந்த படத்திலிருந்து ஒரு இனிய மனது இசையை அழைத்து செல்லும், எப்படி பாருங்கள், என்ன ஒரு அழகான பாடல் பாருங்கள். சுஜாதா குரல் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல், இனிய மனது இசையை அழைத்து சென்றதா சுஜாதா குரலில் நாம் அனைவரும் கேட்டு ரசித்தோமா? பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோவை பத்மா அவர்கள் மிகவும் பிடித்த பாடல், நன்றி சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை தொகுத்து அனுப்பிய காயத்ரி சகோதரிக்கு ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. விஜய் அரசகுமார் அவர்கள், ஒரு மனது அல்ல சபரி சொந்தங்கள், அனைவரது மனமும் காயத்ரிமே பாடல்கள் அனைத்தும் செல்கிறது, இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று ஒரு அழகான ஒரு பதிவு கை கொடுத்து பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு, நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மீண்டும் எண்ணங்களை ஒருங்கிணைந்து மனதில் இனிமை பொங்கி வழிகிறதே என்று ஒரு சிறப்பான ஒரு அந்த பாடல் வரிகளில் வந்த வரியை தந்துள்ளார், சிறப்பு சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது இந்த படத்திலிருந்து, நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க, இதோ கேஜே இயேசுதாஸ் குரலில் இந்த ஒரு அழகான அருமையான பாடலையும் கேட்டு ரசிப்போம். இந்த பாடல் இயேசுதாஸ் பாடினால் நாம் கேட்பதற்கு நம் மனம் எப்படி என்று சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு ஒரு உருக்கமான பாடல்தான் இதோ. நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க, கேஜே இயேசுதாஸ் குரலில் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது இந்த படத்திலிருந்து.

0: நீங்க கல்யாணம் ஆகாதவ. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கமா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். மிஸ்டர் சுந்தரம், நீங்க 100 வருஷம் வாழ்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமா விழா கொண்டாடணும்.
1: சும்மா வாழ்த்து சொன்னா போறாது, பாட்டு பாடி வாழ்த்து சொல்லணும்.
0: எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் பாடுறேன், இப்போ புதுசா ஒருத்தரை பாட வைக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது மிஸ்டர் சுந்தரத்தை வாழ்த்தி மிஸ்டர் ரவி பாடுவார்கள்.

அழகான அருமையான பாடல், சோகமான பாடலாக இருந்தாலும் சுகமான வரிகளில் ஒலித்து சென்றது. இந்த பாடலை கேட்கும் பொழுது இந்த படத்தில் ஒவ்வொரு கதாநாயகனும் தத்ரூபமாக நடித்திருப்பார்கள். அவர்களுக்கு கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை அழகாக நடித்து கொடுத்திருப்பார்கள். இந்த பாடலிலே அந்த படத்தின் ஒரு கதையை அடங்கிவிடும் பாடல் வரிகளில். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இது. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. இந்த பாடல் அருமை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனதை கொள்ளையடித்து சென்றது. காயத்ரி அக்கா என்று அருமை அருமை அருமையாக இருக்கின்றது என்றும் பாராட்டியுள்ளார்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் எனக்கு மேம் அவர்களுக்கும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நல்ல மனம் வாழ்க, காந்த குரலோனின் காவிய பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. கோவை பத்மா அவர்கள், வாவ் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜய அரசுகுமார் அவர்கள், அழகு அருமை, யேசுதாஸ் அவர்கள் குரலில் மிக சிறப்பான பாடல், நல்ல மனம் வாழ்க, சூப்பர் சூப்பர் என்று இதயங்கணிந்த வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்துள்ளார் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. கோவை பத்மா அவர்கள், அருமை சகோதரி, சூப்பர், இந்த பாடலுக்கு அழகாக ஒரு பதிவு. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், தலையை சொரிந்து கொண்டு கொட்டாவை மேல் நோக்கி பார்த்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். யாரை யோசிக்கிறார் என்று எனக்கும் தெரியும். சரி பரவாயில்ல, நமக்குள் இருக்கட்டும். சிறப்பு சூப்பர் என்றும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டு ஒரு இசைத்தாளத்துடன், நல்ல மனமா எனக்கு இல்லை என்று, ஏன் இல்லை, நல்ல மனமா இல்லை உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு, சூப்பரான ஒரு பதிவு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நடிகளும் தெரிவித்துக் கொண்டு, இன்று கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் மனம் என்ற, மனதில் என்ற ஒரு சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர் சொந்தங்கள், கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:07. எப்படி தான் நேரம் செல்கிறது என்றே தெரியவில்லை. மாலை 4 ஆகிவிட்டது. சரி, அது அப்படி இருக்கட்டும். நாம் பாடலுக்கு வருவோம். அடுத்து ஆட்டோகிராஃப்.

பதிவிட்ட சொந்தங்கள் ஒலித்த பாடலுக்கு விஜய் அரசுகுமார் அவர்கள் அடடா ஹாஹா என்றும் பாராட்டி பொன்னாடை போர்த்தி பரிசளித்து கொண்டிருக்கின்றார் நம் காயத்ரி மேம் அவர்களுக்கு சிறப்பு. அடுத்து கோவை பத்மா அவர்கள் இந்தங்க டீ சாப்பிட்டு தெம்பா பதிவு போடுங்க அப்படி என்று ஒரு டீயை கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள். எனக்கும் டீ ஞாபகம் வந்து விட்டது சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் அழகான பாடல்கள் மனசுக்குள்ளே பாடல் மிக இனிமை சூப்பர் இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் வேலை காரணமாக அழகான இரண்டு பாடல்களை கேட்காமல் விட்டுவிட்டேன் ஆட்டோகிராஃப் படப்பாடல் அருமை இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி பரவாயில்லை. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் இவ்வளவு நேரம் அவர்களுடைய ரதியை கண்முன் கொண்டு வரவில்லை இப்பொழுது கொண்டு வந்து விட்டு அழகான ஒரு புன்சிரிப்பில் சிரித்து கொண்டு யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யார் என்று தெரியவில்லை இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார். ஒலித்த பாடலுக்கு அது யாரை எதிர்பார்க்கிறார் என்று எனக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ஒரு சில நேயருக்கும் தெரிந்திருக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்களும் அக்கா டீ எடுத்துக்கோங்க அப்படி என்று ஒரு டீயை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பு சிறப்பு. 4 மணி ஆனாலே நம் நேயர்கள் டீ ஞாபகத்துக்குத்தான் வந்து விடுகிறார்கள் என்ன செய்வது சரி பரவாயில்ல 8 சுரக்கா கூட்டுக்கு உதவாது கண்களால் பார்த்தாவது மனதை தேற்றிக்கொள்வோமே. நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் இதற்கு முன்னால் வந்த டீ பதிவு போடுத உங்களுக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை சரி எனக்கு இல்லையா அது வந்து நேயர்களுக்கு சரி பரவாயில்லை. கார்த்திகேயன் தம்பி அவர்கள் தம்பி நீங்கள் வந்து தமிழில் பதிவிட்டால் நன்றாக இருக்கும் என சொற்கள் என்ன என்று எனக்கு புரியவில்லை ஒவ்வொரு இன்சல் தனித்தனியாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தமிழ் பதிவிடுங்கள் தம்பி. திருக்குவளை கார்த்திகேயன் தம்பி அவர்களுக்கு இந்த ஒரு பதிவு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் கேட்ச் பாடல் 1ரா கிளாஸ் மனுஷனா போ ஓ அந்த பாடல் வரியா ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல சரி சரி ஏதோ போகட்டும் ஏதோ உளறிவிட்டேன் அந்த மன்னி உங்கள் தம்பி. தேர்மொழி அவர்களின் நிகழ்ச்சி மிக மிக அருமை வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல் அருமை பாடல் அருமை அருமை என்றும் எத்தனை அருமை சிறப்பு என்று அழகாக அள்ளி தெளித்து கொண்டிருக்கின்றார்கள் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். நன்றி. நான் கொடுத்த டீ உங்களுக்குத்தான் அக்கா சரி நான் எடுத்துக்கொண்டேனே சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பு நாம் எல்லோரையும் விட்டு சென்ற ஒரு திரைப்பட நடிகர் அவர் நடித்த படத்தில் இருந்தால் இந்த பாடல் நான் சொல்வது அந்த பாடலை சொல்வதற்கும் படம் பெயர் சொல்வதற்கும் எனக்கு மனம் வரவில்லை இதோ இந்த பாடலை கேட்போம் அவருக்கு மறுபடியும் நினைவஞ்சலியை செலுத்துவோம் மலேசியா வாசுதேவன் சுரந்தா குரல் இதோ இந்த பாடல்.

என்ன நேயர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்த கே பாக்யராஜ் அவர்கள் நடித்த படத்தில் இருந்தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது. மலேசியா வாசுதேவன் சுனந்தா குரலில் சின்ன வீடு படத்தில் இருந்து வெள்ளமனம் உள்ளமச்சா பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள், சூப்பர் அட்டகாசம் என்று வெள்ளமனம் கொண்ட அட்டகாசம், நன்றி, பாடல்கள் மிக இனிமை, நன்றி நன்றி காயத்ரி மேம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், வெள்ளமனம் உள்ள மச்சான் விழியோறும் ஈரம் என்ன மனதை உருக்கும் பாடல், பாடல் தேர்வு அருமை சகோதரி காயத்ரி சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஏனென்றால் பழைய நினைவுக்கு நானும் அவரை நேரில் பார்த்து பேசிய ஒரு சில வார்த்தைகள் என் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் சென்னையில் இருந்த பொழுது அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு செல்வேன். என் பெரியம்மா அங்குதான் இருந்தார்கள், வள்ளுவர் கோட்டம் கக்கன் காலனி என்ற இடத்தில். அந்த எங்கள் பெரியம்மா இருந்த ஒரு மூன்றாவது தெருவில் தான் பாக்யராஜ் ஐயா அவர்களும் இருந்தார்கள். பெரியம்மா வீட்டுக்கு சென்றால் நான் அவரை பார்க்காமல் வரமாட்டேன். பார்த்துவிட்டு அவருடன் ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு பூர்ணிமா கையால் காஃபியும் மிச்சரும் சாப்பிட்டு விட்டு தான் வருவோம். அந்த அளவுக்கு ஒரு பழக்கமான ஒரு நண்பர் என்று தான் சொல்ல வேண்டும் அவரை. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் என்றும் இல்லை, நண்பர் தான், நடிக்கிறப்ப நடிகர். நாம் அவரை சென்று பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு மாமனிதன் தான் சொல்ல வேண்டும் பாக்யராஜ் ஐயா அவர்களை, நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், மாமியார் வீட்டு சாப்பாடை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஒரு கட்டு கட்டுங்க, வேஷ்டியை தளர்த்திடுங்க, பிடிங்க ஒரு பிடி சாப்பிடுங்க, சூப்பர் சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர், சோகத்திலும் சுகமான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர், அறிவழகன் மங்கை போட்டபடிக்கு சாப்பாடு சிறப்பாக இருக்கிறது, எங்களுக்கு சேர்த்து சாப்பிடுங்க, அதான் நானும் சொன்னேன், வேஸ்டியை லூஸ் பண்ணிவிடுங்க, ரெண்டு நாளைக்கு அவரப்பல சாப்பிட்டு வந்துடுங்க, சரிங்களா, சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இதே ராகம் நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி கோவையைச் சேர்ந்த சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் மனதில் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் ஒனுசியா. மாலை 4:25 நிலையத்தில் அடுத்த பாடலுக்கு செல்வோம். நெஞ்சினிலே இந்த படத்திலிருந்து சித்ரா உன்னிகிருஷ்ணா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல். சித்ரா உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள், சூப்பர் என்றும் அருமையான பாடல், அற்புதம் சூப்பர் என்றும் பாடலை பாடிய சித்ராவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்தி ஸ்டார் வழங்கி சூப்பர் என்றும் பாராட்டி கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜய ரசுகுமார் அவர்கள், மனசே மனசே குழப்பம் என்ன, பாடல் அழகு அருமை, தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்றும் இதயங்கணிந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துள்ளார். தனிப்பக்கத்தில் பாடலெல்லாம் சூப்பராக இருக்குது என்று ஒரு சகோதரியின் பதிவு. சூப்பர் சகோதரி, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மல்லுவேட்டி மைனர். இந்த படத்திலிருந்து மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன் பாருங்களேன். இதோ ஜானகி அம்மா அருண்மொழி குரல் இந்த பாடலை நாம் கேட்போம்.

0: என்ன நேயர்களே, அழகான ஒரு அருமையான நாயன சத்தம் நம் காதில் விழுந்ததா? பாடல் கேட்டு ரசித்தோமா? அடுத்து தீபகுமார் அவர்கள் ரெட்டியார்பட்டி தீபகுமார் சூப்பர் சாங் என்னும் பாராட்டியுள்ளார் விஜய் அரசகுமார் அவர்கள். ஆஹா ஆஹா, என்ன அழகான பாடல்! காயத்ரி பாடல்கள் அனைத்தும் தேன் பலா அட்டகாசம், தேன் பலா மாம்பழத்தை விட்டார முக்கடி கலந்த ஒரு சுவை என்று சொல்லியிருக்கலாமே. அட்டகாசம் மிக சிறப்பு. மனசுக்குள்ள நாயன சத்தம் பாடல் சூப்பர் சூப்பர் என்னும் மலர்த்துவி வாழ்த்தியுள்ளார்கள் தேன்மொழி அவர்கள். மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன் பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி உள்ளவங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். அம்மணி வாங்க வாங்க. நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஒரே நாள்ல நீங்க மனச தொட்டுட்டீங்க, காலையில அன்புங்கிற தலைப்புல அக்கா தொகுத்து கொடுத்த பாடல்கள் அழகா எடுத்துரைச்சு ரொம்ப அழகா இருந்தது.
0: நன்றி
1: சகோதரி. எல்லாருமே நல்ல நிறைய நிகழ்ச்சி நல்ல தலைப்புல கொடுத்துட்டு இருக்காங்க, கேட்க ஆர்வம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: நிகழ்ச்சி அதுவும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: இப்ப பாருங்க, ரெண்டு தலைப்பு அருமையான தலைப்புல வந்திருக்கு. அது பாருங்க, இன்னும் அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட்டிங்ல இருக்காங்க, இன்னும் உங்க இருக்காங்க. முடிங்க முடிங்க, எனக்கு நான் கண்ணா ஆபரேஷன் பண்ணினு வந்துட்டாதான் எனக்கு எப்படின்னு ஒன்றும் தெரியவில்லை. அவங்களுக்கும் நேரம் இடம் கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் நம்ம இயக்குனர் எல்லா நிகழ்ச்சியுமே சூப்பரா நடத்துவாரு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிறைவுக்கு வந்து விட்டோம் ராசாவே உன்னை நம்பி, யாரே உங்க வீட்டுக்காரையை நம்பிதான் நாங்க இருக்க. ராசாத்தி மனசுல யாரு? நம் காயத்ரி அவர்கள் தான். இதோ நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக மனு சுசிலாமா பாடிய பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றி சகோதரி, நன்றி. என்ன நேயர்களே, பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி நம் நிகழ்ச்சி பற்றி அழகாக உரையாடி சென்றார்கள். இதோ நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராசாவை உன்னை நம்பி, இந்த படத்திலிருந்து ராசாத்தி மனசில் என் ராசாவும் நினப்புத்தான் மனு சுசிலாமா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நேர்களே.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. மனு சுசிலாமா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல்களை தேர்வு செய்து இதயராக மனதை தொட்டது. சகோதரி காயத்ரிக்கு நன்றி, பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கிய அனுசுயா அக்காவுக்கும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி அவர்கள் மனதைவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்று பூக்கொத்து கொடுத்து கை கூப்பி வணங்கி பாடலை கேட்டு ரசித்து கொண்டு, ராசாத்தி மனசில் என் ராசா உன் நினைப்புத்தான், இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர் பாடல் இனிது நன்றி என்று மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு பாடல் இனிது நன்றி நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகளும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் மனதை தொட்ட பாடல் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. காயத்ரி அவர்கள் என் விருப்ப பாடலை கேட்டு பதிவிட்ட நேயர் சொந்தங்களுக்கும் மிகவும் நன்றி, அழகாக தொகுத்து வழங்கும் அனுசி அக்காவிற்கும் மிகவும் நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. விஜயரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி நிறைவு பாடல் மன நிறைவு தரும் பாடல் நிகழ்ச்சி நிறைவு பாடல் மன நிறைவு தரும் பாடல்கள் அனைத்தும் மனதை கொள்ளையடித்து சென்றது. நன்றி மேம், காயத்ரி மேம், பாடல் வழங்கிய அனுசியா மேம் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் என்று இறைவனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மலர்த்தூவி மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள் விஜயரசுகுமார் அவர்கள். நன்றி சகோதரி. தேன்மொழி அவர்கள் இன்று இதயராகம் மனதை மயக்கும் ராகமாகிவிட்டது, நன்றி சகோதரி காயத்ரிக்கு சூப்பர் சூப்பர் என்று மலர்த்தூவி வாழ்த்தியுள்ளார்கள். சிறப்பு தேன்மொழி அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் கிரேட் என்றும் சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும் மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து ரெட்டையார்பட்டி தீபாகுமார் நெஞ்சார்ந்த நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இதயம் நிறைந்த நன்றிகள் என்றும் ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நன்றி சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இரவு 7 மணிக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா இந்த நிகழ்ச்சி விஜய் அரசகுமார் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாடல் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி வலம் வர இருக்கின்றது. உங்கள் குரலில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் பாடுங்கள், நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர் நெஞ்சங்களுக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. நிலையத்தில் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் அழகான ஒரு விநாயகர் பாடல் ஒலித்து சென்றது. முதலில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? வெயில் காத்து அந்த மாதிரி கலந்து கலந்து இருக்கு. மழை எல்லாம் கிடையாது.
1: வேலூர் மாவட்டத்துல மழை வர மாதிரி இருக்கு மேம். ஆனா மழை இது வரைக்கும் வரல, வந்ததுன்னா சூப்பரா இருக்கும்.
0: இன்னும் வரலையா உங்களுக்கு மழையே?
1: வரவே இல்ல மேம்.
0: வரும் வரும், நம்பிக்கை விடாம பாத்துக்கிட்டே இருங்க, வரும் நிச்சயமா.
1: கண்டிப்பா மேம், நீங்க சொல்லிட்டீங்களே நான் வரும்னு நம்புறேன்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: கண்டிப்பா பாடிடலாமா?

உன்மீது வசாலும் நலம் வாழ இனாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் மனிதர்கள் சில நேரம் இடமானலாம் மனங்களும்

தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகளே. கிழக்கினை தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபா.

இறைவன் நலம் வாழ இனல்

0: நெஞ்சை உன்னீர் கண்டாடும் இளநீரே உன் வாசை வந்தாடும் இளநெஞ்சை உன்னீர் கண்டாடும் நல்ல பாழும் தமிழ் கூறும் கல்லாண்டு
1: நிகழ்ச்சியின் துவக்கத்தில் அழகான எல்லாரும் விஷ் பண்ணி நலம் வாழ என்னாலும் என்று அழகான பாடலை அசத்தலான பாடலை பாடி சென்றவங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அழகாக நன்றி வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு பாடல் எல்லாரையும் விஷ் பண்ண மாதிரி செம சாங் ஒன்று பாடிட்டு போனார். சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், பேசுறேன்.
1: பட்டையை கிளப்பிட்டீங்க போங்க. மதியானம் பாடல்கள்.
2: கிடைக்கல கம்ப்ளீட்டா, ஒன்றரை மணி நேரம் ட்ரை பண்ணி

வான் நீலா நீலா அல்ல, உன் நீலா. ஒன் செகண்ட். வாழ்க்கை வழியிலா ஒரு மங்க

நிலா கொண்டதின் அதை சொல்வாய் வெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும்

0: நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேங்க்யூ மேம்.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா. அதான் 1 செகண்ட் நீங்க தெரியுது தெரியுது, சூப்பரா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பாடலும் அதுவும் செம பாடல், இது பட்டின பிரவேசம் படம். செம பாட்டு, ரொம்ப அழகா கலக்கிட்டீங்க பாடி. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள். அழகான ஒரு நிலா பாடல், செம பாட்டு அது, அவ்வளோ அழகாக பாடிட்டு போனாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் வணக்கம் சகோதரி, நான் திருச்சி பொன்மனதில் அதாவது.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கேன். ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டோம்.
1: சரி,
2: சந்தோஷமா
1: பாடுங்க.
2: சத்தம் வருதா கேட்டு.

0: இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. பாடுங்கள்.
1: சந்தோஷம். அடியே பண்ணாரி கண் திறந்து பார்க்கும் தேவி, அன்னையே பண்ணாரி கண் திறந்து பார்க்கும் தேவி, ஓம் சக்தியே பண்ணாரி கண் திறந்து பார்சூலி, ஓம் சக்தியே பண்ணாரி கண் திறந்து பார்சூலி, தன்னார மாரியாயே என்றுமே காப்பாயே, தன்னார மாரியாயே என்றுமே காப்பாயே, குங்கும காரி தாயே என் சங்கட போக்க வேணும், குங்கும காரி தாயே என் சங்கட போக்க வேணும், சக்தி மகா சக்தி இன்னை மண்ணையாலும் நாளும், சக்தி மகா சக்தி இன்னை மண்ணையாலும் நாளும், தாயே உன்னை காணாமல் செய்யுங்கு வாடுகின்றேனே. அடியே பண்ணாரி கண் திறந்து பார்க்கும் தேவி, ஓம் சக்தியே பண்ணாரி கண் திறந்து பாரும் சூழி, அடிக்கண்ண நூறு மாறி நான் கரகம் சுமந்து வாரே, அடிக்கண்ண நூறு மாறி நான் கரகம் சுமந்து வாரே, தனியும் மனசுக்காரி கெட்ட கரகம் போக்க வேணும், கரக மனசுக்காரி கெட்ட கரகம் போக்க வேணும், உன் பாகம் போற்றி நானே கவி பாடல் பாட போறே, என்னை வாழ வைக்கும் தாயே உன் வாசல் வேடிவாரி, அடிசப்பு சேலக்காரி நல்ல செல்வம் எல்லாம் நீ தருவாயே. அடி அன்னையே பண்ணாரி கண் திறந்து பார்க்கும் தேவி, ஓம் சக்தியே பண்ணாரி கண் திறந்து பாசூடி, அசந்தியாடி வருதே உன்னாடி மாத தேரி, அசந்தியாடி வருதே உன்னாடி மாத தேரி, பண்ணை புறத்து மாறி தாய் உன்னை கோல பாத யாரு, பண்ணை புறத்து தாயி உன்னை போல யாரு, அடி உலகையா

0: அடிச்சவப்பு சேலக்காரி நல்ல செல்வம் எல்லாம் தருவாயே. அன்னையே பண்ணாரி கண் திறந்து பார்க்கும் தேவி, ஓம் சக்தியே பண்ணாரி கண் திறந்து பார் சூழி. நான் உன்னை தேடி வந்த நீ என்னை தேடி வருவாய், நான் உன்னை தேடி வந்த நீ என்னை தேடி வருவாய். கேட்கும் வரத்தை நாளும் நீ அள்ளி அள்ளி தருவாய், கேட்கும் வரத்தை நாளும் நீ அள்ளி அள்ளி தருவாய். கண்மணியை போல நீ எம்மை காத்து அருள்வாய், கண்மணியை போல நீ எம்மை காத்து அருள்வாய். மண்ணை ஆளும் தேவி எங்கள் மனையில் வந்து குளிர்வாய், மண்ணை ஆளும் தேவி எங்கள் மனையில் வந்து குளிர்வாய். சிவப்பு சேலக்காரி நல்ல செல்வம் எல்லாம் நீ தருவாய், சிவப்பு சேலக்காரி நல்ல செல்வம் எல்லாம் தருவாய். அடியன்னையே பண்ணாரி கண் திறந்து பார்க்கும் தேவி, ஓம் சக்தியே பண்ணாரி கண் திறந்து பார்த்துகளில் கண்ணார மாறியாயே என்று காப்பாயே. குங்குமக்காரி தாயே என் சங்கட போக்க வேணும், சக்தி மகா சக்தி இந்த மண்ணை ஆளும் நாளும். தாய் உன்னை காணாம் நானேகின்றேனே, அடி அன்னையே பண்ணாரி கண் திறந்து பார்க்கும் நேரம், ஓம் சக்தியே பண்ணாரி கண் திறந்து பார்த்துகளில். நன்றி, வந்த கட்டியிருக்கு அதோட வாழ்த்து.
1: என்ன மேம் ஆச்சு, என்ன சொன்னீங்க?
0: தொண்டை கட்டி இருக்கு அதோட பாடிட்டேன்னு சொல்றேன்.
1: பாடிட்டீங்களா? சூப்பரா பாண்டிங்க, அழகான பக்தி பாடல் அருமையா பாண்டிங்க மேம்.
0: நன்றி மேம், நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் பக்தி பாடல் ஒன்றை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம, கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: மாமழத்து வந்து வாசமல தின்று யார் வரவை கண்டு வாடியது இன்று. ஓ மாமழத்து வந்து

யார் வரவை கண்டு வாடியதின்று கோடிமலை மேகம் கோபுரத்தின் தீபம் கொஞ்ச வரும் நேரம் கொண்டதென்ன கோபம் கொஞ்ச வரும் நேரம் கொண்டதென்ன கோபம் என்ன விலை என்னே நான் இருக்கும் போது தென்றல் வந்து உன்னை

அழகு வந்து வாசமரத்தெண்டு யார் வரவை கண்டு வாடியது இன்று கண்ணியக்க பெண்கள் அன்னை முறையன்றோ அன்னை அவள் நெல்லே

0: கை சிறையில் வைத்தேன் கண்ணி உன்னை எந்தன் கை சிறையில் வைத்தேன் நாம் பழுத்து வந்து வாசம் அலசிந்து யார் வரவை கண்டு வாடியது இன்று யார் வரவை கண்டு வாடியது இன்று அவ்வளோதான் மேடம்.
1: சிறப்பாக பண்ணீங்க. அந்த ஃபஸ்ட்டில் ஓ அது இன்னொரு தடவை பாடுங்களேன். சூப்பராக பண்ணீங்க மேம். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆ ரொம்ப இது சேலஞ்சிங். ஆ சொல்லுங்க அதை ஒரு தடவை. சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்வளோ அழகாக பண்ணீங்க தெரியுமா? அருமையாக இருந்துச்சு மேம். ரொம்ப சூப்பா பண்ணீங்க பாடல். நன்றி. வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். இவ்வளோ கஷ்டமான அந்த ஹம்மிங்கை இன்னும் அழகாக பாடினாங்கம்மா. கடைசி வரைக்குமே அந்த ஒரு இதை கொஞ்சம் கூட விடவே இல்லையே. அவ்வளோ அழகாக பாடினாங்க அந்த பாட்டையும் அந்த ஹம்மிங்கு செம்மையாக பண்ணாங்க. நன்றி. வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி மேம் அவர்களுக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்க உங்கள் பேர்.
2: திருநெல்வேலியிலிருந்து புதுக்குடி ஊர்ல இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கோம். நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேம்.
2: சரிங்க. அப்புறம் வந்து பாட்டு பாடும் சொந்தங்கள் எல்லாருக்கும் பாட்டு பாட வர்றவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்
1: கொள்கிறேன். நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: சரிங்க மேடம். வந்து ஒரு அம்மன் பாட்டு.
1: பாடுங்கள் பாடுங்கள்.
2: கானானி இப்பதான் பாட்டு ஆரம்பம் ஆகும். ஆடி மாதம் பிறந்ததம்மா எங்கள் அம்மன் மனம் குளிர்ந்ததம்மா. ஆடி மாதம் பிறந்ததம்மா எங்கள் அம்மன் மனம் குளிர்ந்ததம்மா. நவராத்திரி நாட்களிலே சிறி துர்க்கையாக அவதரிப்பாள். நவராத்திரி நாட்களிலே சிறி துர்க்கையாக அவதரிப்பாள். ஆடி மாதம் பிறந்ததம்மா எங்கள் அம்மன் மனம் குளிர்ந்ததம்மா. ஓம் சக்தி ஓம் ஓம் சிவசக்தி ஓம் ஓம் நவசக்தி ஓம் என்று நாமம் சொல்லுடுமோ. செவ்வாடை பட்டொடுத்தி ஜொலித்திருப்பால் சிங்காரமாய் பொட்டிட்டு பிச்சி பூ சூடிடுவாள். செவ்வாடை பட்டுத்தி ஜொலித்திருப்பார் சிங்காரமாய் பொட்டிட்டு

காக்கும் அன்னையே நலம் தர வேண்டும் துர்க்கையே. ஆடி மாதம் பிறந்த அம்மா எங்கள் அம்மன் மனம்

மங்களமான வாழவைப்பான். ஆதி மாதம் பிறந்ததம்மா, எங்கள் அம்மன் மனம் குளிர்ந்ததம்மா. நவராத்திரி முதல் மூன்று தினத்தினிலே சிறு துர்க்கையாக அவதரிப்பான். நவராத்திரி முதல் மூன்று தினத்தினிலே சிறு துர்க்கையாக

0: லக்ஷ்மி தேவியை அவதரிப்பாள். மூன்றாம் மூன்று தினத்தினிலே ஸ்ரீ சரஸ்வதி தேவியை அவதரிப்பாள். ஆடி மாதம் பிறந்ததம்மா, எங்கள் அம்மன் மனம் குளிர்ந்ததம்மா. நவராத்திரி நாட்களிலே ஸ்ரீ துர்க்கையாக அவதரிப்பாள். நவராத்திரி நாட்களிலே துர்க்கையாக அவதரிப்பாள்.
1: கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களுக்கு ஜெய். சிறப்பா பண்ணீங்க மேம், அழகான ஒரு பாட்டு எடுத்து தாளம் போட்டு நீங்க, அதுவும் இல்லாம உங்களால படிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, இது எப்படி நீங்க மனப்பாடமா பாடுறீங்க?
0: இது வந்து எங்க வீட்டுக்காரர் எழுதி கொடுத்தாங்க.
1: எழுதி கொடுத்தா பார்த்து படி பாடிடுவீங்களா?
0: பாடிடுவீங்க. அதாவது நான் இந்த பாட்டு வரி எழுத சொல்லிடுவேன் எங்களுக்கு, இவங்க எழுதி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து பொன்னொஞ்சல் படத்தில் பாடல் இல்ல?
1: ஆமா, ஆகாய பந்தரிலே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமா, அது வந்து பக்தி பாடல்னா புஸ்தகம் கிடைச்சிரும். திரைப்பட பாடல் நாங்களா எழுதணும்னா அது நாங்க தானே மேடம் எழுதணும். போன வருஷத்துல நவராத்திரிக்கு இந்த பாட்டு நான் பாடினேன். ஆமா, எல்லாரும் கேட்டாங்க ஆடி மாசம் சொல்லிட்டு நவராத்திரி சொல்றீங்களேன்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஆடி மாசம் பிறந்தது அம்மன் மனம் குளிர்ந்தது அவ்வளவுதான். அப்புறம் நவராத்திரி நாட்கள்னு தானே நான் பாடியிருக்கேன். நவராத்திரி வந்ததும் துர்க்கையாக அவதரிப்பன்னு தானே வரிகள் போட்டிருக்கேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஹா, இதுவும் நல்லா இருக்கு.
1: சிறப்பா பாண்டிங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: ரொம்ப நல்லது.
1: தேங்க்யூ
0: கொடுத்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ மேம்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க மேடம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு அம்மன் பாட்டு சிறப்பாக பாடுறாங்க. என்ன அழகாக பாடுறாங்க! அப்படியே மெதுவாக அப்படி ராகம் மாறாமல் அழகான லிரிக்ஸ் போட்டு சூப்பராக பாடுறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம.
1: வணக்கம்,
2: சோலைசேலிருந்து தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: ரொம்ப நல்லா இருக்கிறோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை. என்னாச்சு, சத்தமே காணோம்?
2: போச்சு, அவ்வளவுதான்.
1: போச்சு, அவ்வளவுதானா?
2: பாட்டு சூப்பரா எடுத்து வச்சிருந்தேன், அம்மன் பாட்டு தான்.
1: பாடுங்கள்.
2: படிச்ச பாட்டு தான் பாடப்பாடு, அந்த பாட்டு வர மாட்டேங்குது. சூப்பர் பாட்டா எடுத்து வச்சிருந்தேன். சரி மேடம், பாடுறேன்.

உண்டு அதனை நான் எழுது சொல்லலாமா?

புகழும் வந்துவிடும் நலங்களும் நிம்மதியும் தேவையில்லையா தாயே, நிம்மதியும் தேவையில்லையா, எங்களுக்கு குறையும் உண்டு.

0: செல்லமகன் வாழலாமா, உந்தன் செல்லமகன் வாழலாமா. அவள்தான் மேம்.
1: அழகா பாண்டிங்க மேம்,
0: நன்றி.
1: அழகான அம்மன் பாடல், சிறப்பா இருந்தது.
0: சூப்பர் பாட்டு எடுத்து சாயந்தரம் எல்லாம் பாடினே அந்த பாட்டு வரமாட்டேங்குது.
1: உங்க குரல்ல அந்த பாடல் ரொம்ப இனிமையா இருந்துச்சு.
0: தயாரிருந்தா அந்த பாட்டை பாடிடுறேன்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பக்தி பாடல், அம்மன் பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி மேம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.

தென்னுக்கு வேலிகள் நாங்கு உண்டு, ஒரு பேச்சு வந்தாலும் தீங்கு உண்டு.

0: அவ்வளவுதான் மேடம்.
1: மேம் இது என்ன படம் மேம்?
0: இது நட்சத்திரம் படம்
1: ஆ,
0: மேடம்.
1: ஸ்ரீபிரியா பாண்டே ஞாபகம். ஓ சூப்பர்
0: ஆமா
1: மேம்,
0: ஜானகி.
1: எப்படி தான் இப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ! எவ்வளோ அழகான பாடல் தெரியுமா! எப்படி எடுத்து என்ன அழகாக பாடுறீங்க! ரொம்ப
0: தேங்க்யூ
1: அருமையாக இருந்துச்சு மேம் உங்கள் குரலில்
0: தேங்க்யூ தேங்க்யூ
1: இந்த பாடல்,
0: தேங்க்யூ
1: ரொம்ப சூப்பர். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ.
1: மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். எவ்வளோ அழகான பாடலை, என்ன சூப்பர்பா, என்ன அருமையாக எவ்வளோ அழகாக பண்ணாங்கன்னு பார்த்தீங்க, சிறப்பாக இருந்தது. அந்த பாடலை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் முதல்ல, அதுக்கே உங்களுக்கு என்னதுனாலும் கொடுக்கலாம். சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், கோவை ராஜேஷ். ராஜேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: காலையில செம்ம பட்டையை கிளப்புறீங்க, உங்க ஃபேமிலியே இப்படி எங்க சவரிய கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க.
2: நல்லா இருந்ததா பாடல்? பரவாயில்ல, நல்லா இருக்கு.
1: செம்மையா இருந்தது.
2: போட்டிருந்தீங்க, நல்லா இருந்தது.
1: ஆமா ஆமா, பதிவு போட்டுக்கிட்டு தானே இருக்கும். உங்க அம்மா எழுந்து நடந்துட்டாங்களா?
2: நடக்கிறாங்க மேடம், திக்கு வச்சு கூட நடந்து சொன்னாங்க. இப்ப வீட்டுக்குள்ள திக்கு வச்சுக்க வேண்டாம் இருக்காங்க, வெளியில ஸ்டிக் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏஜோட பேட்டர்னால, ஆனா பரவாயில்ல, அவங்க இருந்த நிலைக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்.
1: ஆமா பெரிய விஷயம்,
2: அதெல்லாம்
1: நீங்க செஞ்ச புண்ணியம் தான் எல்லாம்.
2: நிஜமாவே ஒரு புண்ணியம் தான். நிஜமாவே பெற்ற தாயோட வாழ்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் மேல நம்ம வாழ்றோம்னா அதுவே புண்ணியம்.
1: அது பெரிய விஷயம் தான் உண்மையிலே.
2: என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம்னா அதுதான்.
1: புண்ணியம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க
2: வாழ்க்கையில. ஓகே மேடம், பாடலாமா?
1: ஆ பாடுங்கள் பாடுங்கள்.
3: தாழம் பூவில் வந்தாலும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழம் பூவில் வந்தாலும் தென்றல் என் மீது மோதுதம்மா, மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மூக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ.

காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம்பூவில் செந்தாழம்பூவில் வந்தாடும் திண்டல் என் மீது மோதுதமா அழகு மிகுந்த ராஜகுமாரி மேதமாக போகிறாள் தரிகளிலையும் சீலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் இலையே படைத்தான் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் இங்கே அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழம்பூவில் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா இளைய பருவம் மலையில் வந்தார் தேகம் சொர்க்கம் சிந்தனை இதழை வருடும் பணியின்

0: அற்புத காட்சி சென்றாழம் போவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோததமா துவாசம் மேடை போடுதமா என் போலே ஜாடை பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம்.
1: ஒவ்வொரு
2: பாட்டும் என்ன தெரியுமா, நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அம்மா வந்து எங்க அண்ணா படிச்ச ஸ்கூலுக்கு கூட்டு போவாங்க. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் கூட ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் இந்த பாட்டுக்கு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினாங்க, அண்ணாவோட கூட படிக்கிறவங்க. அத நான் ஸ்கூல்ல இருந்து கேட்ட பாட்டு, ஏன்னா வாழ்க்கையில நான் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. அப்ப நம்ம அந்த நேரத்துல ஸ்கூல்ல இருந்து கேட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த பாட்டும் புனித அந்தோணியார்ல வாணிஜெயராம் பாடுவாங்கல்ல ஸ்கூல்ல அந்த பிரேயர்ல
1: பாடுவாங்க.
2: ஆமா ஆமா ஆமா, ரெண்டு பாட்டை கேட்கும் போது மைண்டுக்குள்ள ஆக நம்மளும் ஸ்கூல்ல இருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டோம் அப்படின்னு தோணும்.
1: உங்களுடைய திறமை வேற ஒரு பக்கத்துல இருந்து அப்படி வளருது, வேற
2: ஒண்ணும்
1: வெளியே வந்து எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு வந்துட்டீங்க இல்ல, சொல்லுங்க. செம்மையா பண்ணீங்க ராஜேஷ், நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அவர் அழகான குரல்ல செம்ம சாங்க ஒன்று பாடினாரு, செம்மையா இருந்தது, ரொம்ப அழகான பாடல், அருமையா பாடினாரு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் சார், பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: அன்னைக்கு அரிதான பாட்டு எல்லாம் அடிக்கடி வந்த பாட்டு தான்.
1: பாடுங்கள் பாடுங்கள்.

0: எவ்வளோ அழகாக பண்ணீங்க தெரியுமா சார், ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அங்கங்க விலகாம அப்படி ஸ்ருதியோட அவ்வளோ அழகாக பண்ணீங்க சார்,
1: ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ எந்த பாடலாலும் எடுத்துடுறீங்க.
1: சின்ன வயசுல நான் பாட்டு ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும் போதே கூட கூட பாடுறோம்ல,
0: அப்படியா கூட கூட பாடினா இப்படி வரும் போல இல்ல?
1: ஆமா கண்டிப்பா, நம்ம கேட்கறதோட நாங்க எல்லாம் இருக்க மாட்டோம். நானும் ராஜேஷ் எல்லாம் அவங்க வீட்டுல அப்படிதான், அவங்க மூணு பேருமே பாடிக்கிட்டு இருப்பாங்க பாட்டு பாடினாலும். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் நானும் பாடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே அந்த கற்பனையாவே மாறிடு வந்த கதாபாத்திரம் மாதிரியே.
0: அப்படியா, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் இருந்து எஸ் மனோகர் அவர்கள். அருமையான அழகான ஒரு பாடலை சிறப்பாக செம்மையாக பண்ணார், எவ்வளோ அழகாக பண்ணார் தெரியுமா, ரொம்ப அழகாக இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் கோட்டை நகர்ல இருந்து ரேவதி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: கருத்தம் மச்சம் தஞ்சத்தனம் எதுக்கு வச்சம் பார்த்து குழு பஞ்சு வச்சு வெடிக்க வச்சம் அப்பப்போ எப்பப்போ பிப்பி பீக்கும் டும் டும் டும் டும் கருத்தம் மச்சம் தஞ்சத்தனம் எதுக்கு வைக்க அரிசிக்குள்ளு அஞ்ச வச்சு வேடிக்க வச்ச அப்பப்போ எப்பப்போ பிப்பி பீக்கும் டும் டும் டும் டும் கருத்தம் மச்சம் தஞ்சத்தனம் எதுக்கு வச்ச கொஞ்சனும் கொஞ்சனும் பருத்தம் மச்சம் தஞ்சத்தனம் எதுக்கு வைக்கலாம் பருத்திக்குள்ளே பஞ்ச வெட்டி வேடிக்க வைக்கலாம் அப்பப்போ எப்பப்போ பிப்பி பீக்கும் டும் டும் டும் பருத்தம் மச்சம் தஞ்சத்தனம் எதுக்கு வைக்கலாம் பருத்திக்குள்ளே பஞ்ச வெட்டி வேடிக்க வைக்கலாம்
0: மேம் நல்லா நெட் இருக்கிற இடத்துல நின்னு பாடுங்க மேம், மொத்தமே கேட்க மாட்டேந்து.
1: கேக்குதா? கேக்கலையா?
0: கேக்கவே இல்ல. ஆமா, கொஞ்சம் ஒரு நல்ல வெளிய கொஞ்சம் ஓபனா இருக்க இடத்துல வந்து பாருங்க.
1: தஞ்சத்தனம் எதுக்கு வச்சோம் பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சோம் அப்பப்போ எப்பப்போ பிப்பி பீக்கும் டும் டும் டும் டும் பருத்தமச்சோம் தஞ்சத்தனம் எதுக்கு வச்சோம் பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சோம் அப்பப்போ எப்பப்போ பிப்பி பீக்கும் டும் டும் டும் டும் பருத்தமச்சோம் தஞ்சத்தனம் எதுக்கு வச்சாலும் பஞ்சாங்கம் நீ பாரு அந்த காலும் நீ போடு உன் மார்பில் சாயாம தூங்காது தள்ளே என்னத்தான் பிடிச்சி நல்லத்தான் நினைச்சி முத்தம்தான் நித்தம்தான் வச்சித்தான் கொஞ்சனும் கொஞ்சனும் கருத்தம் வச்சாம் பஞ்சத்தனம் எதுக்கு வச்சாம் பருத்திக்குள்ளே பஞ்சு வச்சு வெடிக்க வச்சாம் அப்பப்போ எப்பப்போ பிப்பி பீடும் டும் டும் டும் டும் பருத்தம் மச்சா தஞ்சத்தனம் எதுக்கு வச்சா பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா முளைச்சி எங்கே மூக்கைடும் போல நேற்று இங்கே சமைஞ்சதெல்லாம் அந்த நடப்பு என்ன பட்டுதையா சுட்டி போலே பச்சிதான் கொஞ்சனும் கொஞ்சனும் கருத்தம் வச்சாம் பஞ்சத்தனம் எதுக்கு வச்சாம் அரிசிக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சாம் அப்பப்போ எப்பப்போ பிப்பி பீடும் கருத்தம் வச்சாம் பஞ்சத்தனம் எதுக்கு வச்சாம் பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சாம்.
0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகான பாட்டு, அருமையா பாடினீங்க மேம். ஆமா மேம், இதுலயும் லேசா வந்து வரதான் செஞ்சது, அந்த ஒரு மாதிரி விட்டு விட்டு வந்துச்சு. ஆனா ரொம்ப வரல, ரொம்ப வரல, ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி வரல. அப்படியா, ரொம்ப அழகா பாடினீங்க, அருமையான பாடல, சிறப்பு மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: சபரி வாணனுக்கு உங்களுக்கும் என்னன்றி
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் சென்னை கே கே நகரில் இருந்து ரேவதி மேம் அழகான பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. அவங்க எப்பவும் பழைய பாட்டு தான் பாடுவாங்க, திடீர்னு புது பாட்டு பாடுவாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்தது அவங்க குரலில் அந்த பாடல். சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
0: திருவண்ணாமலை
2: மாவட்டம் ஜம்பாக்கம் மற்றும் சித்தாத்திருக்கேதனேசன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நலமாக இருக்கிறோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: போக இளமயிலாடி வருகிறது வானில் மழை வரும் கோதையில் விழுநூறு கவிதை நானும் எழுதிடுமோ தேன் சிந்தும் நேரம் நாம் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ தோகையில மயிலாடி வருகிற வானில் மழை வருமோ

0: அண்ணமும் இவளிடம் நடைபழகும் இவளடை நசைவிலில் தங்கிடும் உண்டாகும் தோகை இளமை ஆடி வருகுவானில் மழை வரும் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும் கொண்டு சென்றலாம் கல்லாசிக்கும் ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும் அந்த மழையில் மலர்கள் துளிக்கும் தாகம் தரும் அதில் நனைந்தால் தாகம் வரும் தேவதை வெயிலே அமுதாலை கனவுகள் வளர்த்திடும் கல்லூரும் பார்வை தோகை இளமையில் ஆடி வருகிற வானி மழை வருமோ கோதை வல்வெளி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ வாய்ப்புக்கும் நன்றி.
1: சிறப்பு. உங்க ஊர்ல மழை பெய்தா?
0: இல்லை இல்லை, மழை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
1: அப்படியா, அதனால தான் இந்த பாடலோ சிறப்பா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள். அழகான ஒரு பாடல், மழை வர்ற மாதிரி இருக்குன்னு அவர் மழை வந்துடுச்சுன்னு பாட்டு பாடினார். சிறப்பு அப்போ வந்துடும். அருமையாக இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்மா, நான் பரமக்குடிலேருந்து ராஜஸ்ரீ பேசுகிறேங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கீங்களா
1: மேம்?
2: என்னன்னு தெரியல, இருந்தாலுமே இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தேவையின் கணவனும் மனைவியும் புரிந்துதான் வாழணும் இருவரும் இணைந்திட அன்புதான் அர்ப்பணம் கணவனும் இங்கு மனைவியும் கணவனும் மனைவியும் புரிந்துதான் வாழணும் இருவரும் இணைந்திட அன்புதான்

சிக்கல்கள் சில மாற்றங்கள் ஏற்றாகணும் பொன்மணி. நேற்றுதான் நடந்ததை நாளைதான் நடப்பதை தினம் எண்ணி பார்க்கும் நிலையை மாற்றுவோம். நடைந்து மற்றும் பொழுது மகிழ்ச்சியாக்குவோம். கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியும் புரிந்துதான் வாழணும். இருவரும் இணைந்திட அன்பான அர்ப்பணம் இது என் ஊதியம்.

0: இருவரும் இணைந்திட அன்புதான் அர்ப்பணம் சமர்ப்பணம்.
1: சின்ன பாட்டு சீக்கிரம் பாடிட்டீங்க இன்னைக்கு.
0: அந்த பாட்டு ரெண்டு வரிதான் வரும்.
1: சிறப்பு மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க மேம், அருமையா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி விழிப்புணர்வு பாடல்
0: அப்படித்தானே. இன்னொரு பாடல் கூட பாடுறேன், எல்லாரும் வருவாங்க இல்லையா?
1: ஆமா மேம், ஆமா மேம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: நான் பாடல் பாடுறேன். நன்றி.
1: ஓகே ஓகே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியில் இருந்து ராஜேஸ்வரி மேம் அழகான ஒரு விழிப்புணர்வு பாடல், சிறப்பாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், கோவையிலிருந்து பத்மா பேசுறேன்.
0: வாங்க மேம், உங்களுக்காக தான் வெயிட்டிங்.
1: ரொம்ப அருமையா கலக்குறீங்களே, சூப்பரா பாடி.
0: அப்படியா?
1: அருமையா பாடுறீங்க.
0: அப்படியா மேம்,
1: அருமை.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி மேம்.
1: ரொம்ப ஹை பிட்ச்ல ரொம்ப அழகா அருமையா பண்ணீங்க. ஏதோ சித்ராவோட வாழ்க்கை இருக்க மாதிரியே இருந்தது எனக்கு.
0: சித்ரா இல்ல, அது எஸ் ஜானகி பாடுறது. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு நாங்க தென்காசி. தென்காசி குற்றாலம்.
1: ஓ தென்காசி. ஓ குற்றாலம் பயங்கர சாரலா இருக்குமே.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. சீசன் இப்ப நடந்து
1: சம சீசன். ரைட் ரைட் ரைட். சம ஊர் அது.
0: ஆமா.
1: வந்துக்கு ஒரு டைம் வந்திருக்கே குற்றாலத்துக்கு. அருமையா இருக்கும்.
0: கோயம்புத்தூர் நான் அடிக்கடி வந்திருக்கேன். என் தங்கச்சி இருக்காங்க.
1: அப்படியா? எங்க இருக்காங்க?
0: போத்தனூர்.
1: போத்தனூர். ஓ இங்க என்ன ஒரு ஒன் மணி ஆகும்.
0: அப்படியா?
1: கோயம்புத்தூர்ல இருந்து போறேன். நான் மெயின் கோயம்புத்தூர்ல இருக்க பிளமேடுக்கிட்ட இருக்கும்.
0: பாடுங்கள் மேம்.
1: பாடுங்க.

0: சங்கராபரணத்துல ஒரு குட்டி பாட்டு.
1: நீங்க எல்லாரும் பாடுறீங்க.
0: அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறது நீங்க தான். அதனால நீங்க கீதனேசன் ஐயா, அனுஷியா மேம், அவங்க ரொம்ப சிறப்பா அருமையா ப்ரோக்ராம் பண்றீங்க. அது வந்து எங்களை வந்து இன்னும் நிறைய பண்ண சொல்லுது.
1: இதெல்லாம் உங்க ஃபேமிலில வேற யாரும் பாடாம இருக்கிறாங்களா? கூப்பிடுங்க. விஜய் பிரவீன்லாம் எங்க? அக்ஷயாலாம் எங்க?
0: பிரவீன் ஊருக்கு போயிருக்காரு, அக்ஷயாவும்
1: போயிருக்காங்க. அவங்க பையன் தானே? உங்க பையன் தானே? அது
0: பையனும் மருமகளும்
2: பாடுங்க.
1: சும்மா ஒரு ரெண்டு பேரும் மட்டும் பாடுங்க.

பாண்டிய குமாரே பண்ட கதா கரி பாண்டிய

0: சூப்பர். உங்க பேரை சொல்லுங்க மேம். ஜானகி, சிறப்பா பண்ணீங்க மேம். உங்க குரல் அவ்வளவு அழகா இருக்கு, இன்னும் செம்மையா பாடுறீங்க.
1: பாடிட்டீங்க
0: பாடுறது இல்லன்றீங்க. அறிவிப்பாளர் ராஜேஷோட அம்மா இப்படி பாடுறாங்க பாருங்க, அவ்வளவு அழகா பாடுறாங்க. குரல் அவ்வளவு அழகா இருக்கு மேம் உங்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: வாழ்த்துக்கள்.
0: என்ன அழகா பாடுறாங்க உங்க மாமியார். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷோட அம்மா, அறிவிப்பாளர் ராஜேஷோட அம்மா ஜானகி மேம். எவ்வளோ அழகாக பாடினாங்கன்னு பார்த்தீங்க, குரல் அந்த ஒரு அழகில் இருந்துச்சு, செம்மையாக பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்ணு போட்டோம், நீங்கள் அவங்களுக்கு சுற்றி போட்டுருங்கன்னு, பாவம் வயசானவங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்று பாடும் இணையும் சொந்தம் ஒன்று வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மீண்டும் ஒரு முருகர் பக்தி பாடல், மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே.
0: அதெல்லாம் மன்னிக்கிற மாதிரிலாம் நீங்க பாட மாட்டீங்க, பாடுங்க.
1: இப்பொழுதுதான் கத்துக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனை இதுவரை கேட்டதில்லை, இப்பொழுதுதான் கேட்டிருக்கிறேன், மன்னிக்கவும் தயவு செய்து பாடுகிறேன். சரிய மயிரே வெளிர நிறை தந்த வசைய முதுகே வலைய இத தொங்க ஒருகை தடிமேல் வரமகளிர் நகையாடி. துந்தி சரிய மயிரே வெளிர நிறைந்த வசைய முதுகே வலைய இத தொங்க ஒருகை தடிமேல் வரமகளிர் நகையாடி. துண்டு கிழவன் இவனார் எனும் உரையே குழறவே துஞ்சு குருடு வடவே சிவிடுபடு சிவியாகி. துண்டு கிழவன் இவனார் என இருமல்கின்கின் உரையே குழறவிழி துஞ்சு குருடு வடவே செவிடுபடும் சிவியாகி. வந்த வினியும் அதிலே மிடையும் ஒரு வண்டி தனமுன்வே தனையுமில மைந்தர் உடைமை கடனே தனமுடுக துயர் மேவி. வந்த வினியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் எயூருவே தனையும் இளமைந்தர் உடைமை கடனே தனமுடுகதைய துயர் மேவி. மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சொல்லுவ மலமே ஒழுக உயிர் வந்து பொழுது கடிதே மயில் மிசை வரவேணும். மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சொல்லுவ மலமே ஒழுக உயிர் வந்து பொழுது கடிதே மயில் மிசை வரவேணும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம. எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம. இங்கு வருக அரசே வருக முனை உண்க வருக மனசூழ்ந்த வருக இங்கு அழிவினோடு தோசலை புகழ வருமாறு. இங்கு வருக அரசே சிந்தை மகளும் மஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரம் கிளை வேறொடு மடிய அடுதீரா. சிந்தை மகளும் மருகா குறவரின் மஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரம் கிளை வேறொடு மடிய அது தீரா. திங்கள் அரவுனது சூடிய பரமர் தந்த குமர அலையே திங்கள் அரவுனது சூடிய பரமர் தந்த குமர அலையே கருபொருது செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. திங்கள் அரவுனது சூடிய பரமர் தந்த குமர அலையே கரைபொருது செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. திருச்செந்தூர் முருகனை பற்றி திருப்புகழ் இது என்று
0: கேள்வியா? சூப்பரா பண்ணீங்க ப்ரோ, சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பாடுவீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதனேசன் அவர்கள் அழகான திருப்புகழ், திருச்செந்தூர் திருப்புகழை அருமையா பாடினாரு, ரொம்ப அழகா இருந்துச்சு. திருப்புகழாம் எங்களுக்கெல்லாம் தெரியவே செய்யாது, அருமையா பண்ணாரு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: அன்புள்ள சொந்தத்திற்கு பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி பேசுகிறேன்.
0: சிவரஞ்சனி, நீங்க எப்பவும் வந்ததான் ஞாபகம் இருக்கு.
2: எஸ் கண்டிப்பா.
0: ஆமா, நல்லா இருக்கீங்களா மேம்?
2: உங்களுடைய அன்பு ஆசிர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே. காடோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், வெளியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன், பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் பாடும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது, பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் பாடும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது, எனக்காக இரு நின்று நெஞ்சம் துடிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது, இது யார் கேட்டு என் பாட்டு முடிக்கின்றது, காதோடுதான் நான் பாடுவேன், வளர்ந்தாலும் நான் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான், வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான், எனக்கேற்று என நானும் ஏமாற்றுவா, குழவினுக்காக நான் வாழ வை காட்டவா, காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்வடிதான் கண்மூடுவேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: சிறப்பு மேம், சிறப்பு மேம். அடிக்கடி வந்து பாட வாங்க மேம். மேம் ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, அழகா பாடுறீங்க, அருமையா இருந்துச்சு வா குரல் உங்களுக்கு. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி மேம் அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடிட்டு போனாங்க. அவசர அவசரமாக வந்துட்டு அவசர அவசரமாக பாடிட்டு ஓடியே போயிட்டாங்க. சிறப்பாக பாடினாங்க, அருமையாக இருந்தது அவங்க வாய்ஸு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம், நான் கர்த்தகவல்லி தான் பேசுகிறேன். பாடுங்க. அப்புறம் இயக்குனர் சார் கூட ரொம்ப அழகா பாடினாங்க, எல்லாரும் நல்லா பாடுறாங்க மேடம்.
0: ஓகே மேம்.
3: வண்ணங்கி இந்த குங்குமத்தீவில் பாட்டு ரொம்ப அற்புதமான பாடல்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
3: லயன் கேக்குதா நல்லபடியா? இந்த போன்ல
0: நல்லா கேக்குது.
3: அப்படிங்களா? இது கொஞ்சம் ரிப்பர் ஆன போன. அதுக்கு
0: இப்ப நீங்க பாட போறீங்களா?
3: பாடலாமா? வாய்ப்பு இருக்கு, நேரம் ஆயிட்டே மேடம்.
0: பாடன்னா பாடுங்க.
3: சரிங்க, ஒரு பாட்டு பாடுறேன்.

கொடுக்க மூங்கிலே எங்கள் புருஷோத்த மண்டல் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் போ

தன்னில்லாவல் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு சோவையாகின்றவன் குருவாயு தன்னில்

0: மேடம்.
1: அருமையாக இருந்துச்சு மேம், ரொம்ப அழகாக பண்ணீங்க.
0: ரொம்ப நல்லது மேம்.
1: சிறப்பு ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: மேடம். நன்றி,
0: நன்றி.
1: ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். அழகான ஒரு கண்ணன் பாடல், சிறப்பாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:43. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தொழில் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.